0: என்னடா கோட் செட் எல்லாம் போட்டு வந்திருக்க?
1: டேய், இது என்னோட வெட்டிங் கோட்ரா. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இதைத்தான் போட்டு போகணும்னு என் ஒய்ஃபோட அன்பு தொல்ல.
2: அவங்க சொன்னா இந்த வெயில்ல வெள்ளக்கார மாதிரி கோட்டு சூட்டு போட்டுறதா?
1: வெள்ளக்கார நமக்காக விட்டு போனது இந்த கோட்டையும் கோட்டரையும் தானடா.
2: என்னடா உன் ஒய்ஃப் பார்த்தோன்னு ஆஃப் ஆயிட்ட?
1: அவ ஆஃப் ஆயிட்டாடா. என்ன பார்த்தோன்னே கல்யாண தண்ணிக்கு பார்த்த ஃபீலிங் வந்துருக்கும் அவளுக்கு. சரி, அவங்கெல்லாம் அங்கே ஏறிக்கிட்டோம். எங்களுக்கு இந்த பின்பக்க கதவை மட்டும் திறந்து விடுங்க. நாங்கெல்லாம் டிக்கி வழியா உள்ள போய் செட்டில்
3: ஆகிடுவோம். எங்கடா வரீங்க?
1: என்ன இப்படி சொல்றீங்க? இப்பதான் எங்க ஃப்ரெண்டு தனி கொடுத்தனும் போக போறான். தங்கச்சியும் கூட்டி கூட்டி விட்டுட்டு அப்படியே செட்டில் பண்ணி விட்டு
4: வரோம். இனிமே அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் சத்யா தான். இன்னும் ஒரு வாரத்துக்கு அவன் வீட்டு பக்கம் வரக்கூடாது. நீங்க
1: அதை நீங்க சொல்லாதீங்க. எங்க உயிர் நண்பன் பார்த்தி சொல்லட்டும்.
0: சாரிடா சாரிடா, அப்பா தப்பா சொல்லிட்டாரு.
1: பரவாயில்ல, விடுறா பெரிய மனுஷன்.
0: ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மாசத்துக்கு வராதிங்க.

0: திறமைக்கு தகுந்தபடி ஒரு ரூபாய் கிட்ட கூட வேலை இல்லையே.
1: ஏய் மாலினி, மாலினி,
2: மாலினி, மாலினி, மாலினி, என்ன கொல்ல போகுதுன்னு இப்படி சொல்றீங்க?
1: ஒண்ணு இல்ல, இப்போ நீ உள்ள வேலையா இருந்தியா?
2: இல்ல, உங்களை போல வேலை வெட்டி இல்லாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
1: ஐயோ, சொல்லி காட்டுறாளே, சொல்லி காட்டுறாளே.
2: சரி சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க?
1: இங்க நடந்த கலாட்டாவில நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிறதையே மறந்துட்டேன்.
2: அப்ப நான் வரேன்.
1: இரு இரு இரு, போகாத. ஞாபகம் வந்துருச்சு, நான் காபி சாப்பிட்டே பழக்கமா போச்சா?
2: என்னது
1: இரு இரு, நீ திடீர்னு காப்பியை நிறுத்தின உடனே திடீர்னு ஒரு தலைவலி.
2: அப்ப கொஞ்சம் கஷாயம் போட்டு கொண்டாரு.
1: அங்கதானே உதைக்குது, அது அப்படியே காப்பியா மாத்தேன், காப்பியா மாத்தேன்.
2: இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
1: எதுலதான் குறைச்சல் மாலினி? ஏ மாலினி, என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆஹா, நம்ம புருஷன் இப்படி வட்டவனா அப்படி நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற.
2: அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும், நீங்க காபி சாப்பிடுவீங்க.
1: பாத்தியா பாத்தியா பாத்தியா, என் வீக் பாயிண்டே பிடிக்கிறியே மாலினி. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப்பு காபி பிளீஸ் பிளீஸ். அது சக்கரை வேணாலும் குறைச்சுக்க.
2: நான் சொல்றபடி செஞ்சா ஒரு கப்பு காபி தரேன்.
1: செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறீ, என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. இங்க இருக்கிற உயிருக்கு போனா, வெளியே இருக்கிற உள்ளதுக்கு போனா?
2: அதெல்லாம் வேண்டாம்.
1: ஐயோ, எங்க கூட்டிட்டு போறாளோ, என்ன செய்ய சொல்லுவாளோ?
2: இங்க வாங்க.
1: இது என்ன உலக்க?
2: கொஞ்சம் முழுகா தூள் இடிச்சு கொடுங்க, நான் போய் காபி கொண்டறேன்.
1: நான் மிளகா தூள் கடிக்கிறதா?
2: கூட மாட வேலை செஞ்சா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க.
1: இதுல எப்படி குறைவேன்? நான் தான் நான் அளவுல குறைஞ்சுகிட்டே வரேன்னு. கொஞ்சம் வர.
2: அங்கே போறீங்க?
1: கதவை தாள போட்டு வந்துடுறேன், திடீர் சினேகிதன் எவனாவது வந்துருவான்.
2: ஒருத்தரும் வரமாட்டாங்க, எல்லாம் நான் போட்டாச்சு.
1: திட்டம் போட்டுதான் இந்த சதி நடக்குதா? ஆமா, நான் என்ன வேலைக்காரனா? எனக்கு போனா ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்ன?
2: ஆமா ஆமா, உங்களுக்கே வேலை கிடையாது, இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி.
1: தாக்குறாளே தாக்குறாளே. ஐயோ, இது காபி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே, முழங்கா பொடியாச்சே. நெடியேறுமே நெடியேறுமே.
2: இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துல என்னமே சிக்கனமா நடத்தணும்.
1: அது என்ன இப்ப சிக்கனம்?
2: ஒண்ணு இல்ல, நம்ம ரெண்டு பேரோட மூணாவது ஆள் சேரப்போகுது.
1: யார் அது மூணாவது ஆள்? யார் அது?
2: அதாங்க.
1: இதை உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிறாளே.
2: ஒண்ணு இல்லைங்க, நானு மூணு மாசமா முழுவாம இருக்கேங்க.
1: மூணு மாசமா? மூணு மாசமா?

0: சந்தியா
1: ஆஹா ஜானி சந்தியா சந்தியா ஜானி
2: ஆஹா ஓஹோ
1: சந்தியாவின் கார் என்ன பங்களா என்ன நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறும் கடல் தானே.
3: நோ ப்ராப்ளம் அதை விட்டு.
1: சந்தியாவின் கலர் என்ன வெள்ள நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல கருப்பு வெள்ளையும் செய்து தானே பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா பெரும் பணக்காரி சாரியாரு ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காராவாரு சாரால நம்ப பிரியாளாவோ நம்பானா எல்லாம்.

0: this.
1: இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம், இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்க உபயோகப்படும்.
2: பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல்ங்கிற, சப்பான் மரம்ங்கிற, என்ன

0: உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும், கவனம் மாட்டணும் சொன்னேன். இந்த மாதிரி காட்டு மரம் அடுத்தமா ட்ரெஸ் பண்ண காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம்
1: காட்டுறேன். யார பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிட? ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா?
0: இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் பத்து பாஞ்சு பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார், கண்ட்ரி பட்டிக்காடு.
1: யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லைன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். அடி
0: எம் பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன்.

0: ஓ குரலி வித்தையா?
1: ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான், இவன் கூட கூட தூங்குவான். சரி, இப்ப நான் மேட்டருக்கு வரேன், வாங்க. இப்ப கூட குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து முட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க.
0: என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானையா?
2: காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க, பாம்ப வெளியடையா பாப்போம்.
1: ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான், அவன ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க, ஜக்கம்மா அவன் மதிக்கல, அவன் கோபத்துக்கு ஆளாயிட்டான்.
0: கேள்வி கேட்டதுக்கே ரத்த கக்க வச்சுட்டான். நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்ல, கிளம்பிட வேண்டிதான்.
2: கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப்
1: ஆகறான். மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா, எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது சக்கமா திருப்பி தருவான். போடுங்க ஐயா, ஐயா போடுங்க, போடுங்க ஐயா.
0: என்னடா சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசிறாங்க. அப்ப நம்மளும் போட்டா தான் மரியாதை போடுறது.
1: எல்லாரும் காசா போட்டாச்சா?
2: இல்ல,
1: ஏன்
2: பச்சை சட்டக்காரன் ஒரு ரூபாய் போட்டு 600 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான்.
0: ஆஹா, பையில இருந்து 600 கரெக்டா சொல்லிட்டானே.
1: பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கக்கிச்சான்.
0: மறுபடியும் அதே சொல்றானே.
3: போடியா, போகும்போது வாங்கிக்கலாம்.
0: நீ எவ்வளவு போட்ட?
3: நான் தான் என் வாயில இருந்து 10 ரூபாய் போட்டல.
0: ஐயா, 10 ரூபாய் போட்டு விட்டு நீ 600 ரூபாய் போட சொல்லி அடிக்கி.
3: எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கிதான் சாக போற?
0: ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. ஐயா கொடுத்த காசுலடா அது.
1: இது சுடுகாட்டுல வச்சு ஜக்கம்மா மூலியமா மந்திரிச்ச தாயத்து. இது சாதாரண தாயத்தில்லை. எங்க 10 ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க கையை நீட்டுங்க. இது ஈயத்துல செஞ்ச தாயத்தில்லை. தலைச்சாம்புள்ள தலையில மைய எடுத்து அதுல தயாரிச்ச தாயத். இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம்.
0: நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தமாடா. இருந்த காசையும் புடிங்கி போட்டு சுடுகாட்டுக்கு வேற போகணுங்கிறானு. இவனாச்சு எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? ஐயா,
3: எவன் ரத்த கைக்கு சாவது?
0: யாராவன்
3: யாரா உனக்கு மூடிக்கிட்டு வேடிக்கை படுறா?
0: அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே, பேசப்படாதாடா.
1: இந்த பையன் எழுப்பிடலாமா?
0: ஆமாங்க, பாவம் யாரு பத்த பிள்ளை தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டுங்க. ரத்தம் கக்கி கிளம்பிட்டான், அனுப்பிடுங்க வீட்டு போட்டோம்.
1: இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல. இவன் எழுந்திருச்சு யாரு மூஞ்சில முழிக்கிறானோ அவன் குடும்பமே ரத்தம் கக்கி தாங்க. பரவாயில்ல,
0: குடும்பமே வா. அப்ப என்னதான் பண்றது?
1: அப்படியே கூட்டமெல்லாம் கலைஞ்சு போங்க. இந்த பையன் நான் போங்க போங்க போங்க. எல்லாரும் போயிட்டாங்க. நீ இன்னும் போலயா?
0: எங்கிட்ட போறது? பசு கூட காசு இல்ல. இந்த மாதிரி 600 ரூபாய் போட்டிருக்கேன், 1 ரூபாய் வேணாலும் நீ வச்சுக்க. அந்த 600 கூட ஐயா காசு வைவாடுறா.
1: எக்கமா கிட்ட போட்டது போட்டதுதான், திரும்ப வராது.
0: என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற, காசை குடுறா.
1: இவன் ஏந்திரிச்சா ரத்தம் கக்கி சாவே.
0: ரத்தம் கக்கி செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் சாவேன். குடு.
1: போமாட்டேன்.

என்னடா சின்ன பிள்ளை தரமா இருக்க, என்ன ஒருவேளை காணா? அட நாரப்ப இல்லையா, நான்லாம் உபதி அடிச்சு விட்டு ஓடி போயிட்டாங்களே. ஆமா, இங்க ரத்த கக்கி கிடந்த பைபிளே காணா, அவனே அவன் ஆளா? அப்ப என் 600 என்ன நாயெல்லாம் கிளம்பிருச்சு ஐயா.

0: நான் வந்திருக்கேன் செல்வரோஜ்.
1: ஷேவிங் ஆர் கட்டிங் சார்?
0: ஷேவிங். தும் நயா ஆத்மி ஹை? செல்வரோஜ் கிதர்
1: பார்க.
0: நான் இந்த நேரத்துக்கு வருவேன் தெரியும், எங்க தொலைஞ்சு போயிட்டான் தெரியல.
1: வெளியே போயிருக்கார் சார்.
0: நீ தமிழ்னா?
1: ஆமா.
0: இப்படி சாய்க்கிற புதுசா? எந்த ஊரு?
1: நீடாம.
0: ஓஹோ, இந்த நாய்க்கடிக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்களா அந்த ஊரா? நீ ரொம்ப பக்கம் வந்துட்ட. நான் மாயவரம்.
1: அப்படிங்களா?
0: ஆமா. நீ என்ன ஜாதி?
1: வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர்.
0: சரி.
1: பிள்ளைகள் பெற்றத பூனை, அவை பேருக்கொரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருண் சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ?
0: இந்த இடி இடிக்கிற கவிதை நல்லா இருக்க, யார் எழுதுந்து?
1: பாரதி சார்.
0: பாரதியார் பாடலாம் தெரிஞ்சு வச்சிருக்க? என்ன படிச்சிருக்க?
1: பெருசா ஒண்ணும் இல்ல, எம்ஏ பிலாசபி.
0: என்னது
1: எம்ஏ சார்?
0: ஆளை விடப்பா
1: சார்.
0: நீ படிச்ச பிள்ளையா இருக்க, உங்ககிட்ட நான் மூஞ்ச கொடுக்க மாட்டேன்.
1: அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீ வாங்க சார்.
0: இப்ப சொன்ன கவிதை எல்லாம் மூஞ்சில எழுதிருவ கத்தியில.
1: ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வாங்க சார். சார் பிளீஸ், நீங்க தான் சார் காலையில முதல் போனி சார்.
0: போனி பண்றதுக்கு என் மூஞ்சி தான் கிடைச்சதா உங்களுக்கு?
1: அப்படிலாம் சொல்லாதீங்க சார். செல்வராஜ் வர்றதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன் சார். உட்கார.
0: ஏதா ஷேவிங் முடிக்கிறா? ஆளை முடிக்கிறியா
1: சார்?
0: எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையா?
1: அதனால
0: எதுல விளையாடுறது? முகத்துல விளையாடுறது? விட்டடு விட்டடு, நான் சொன்ன கேளு, விட்டடு விட்டடு விட்டடு விட்டடு, நான் சொன்ன கேளு விட்டடு. மூஞ்சி போன வராதையா?
1: சார் நீங்க வாங்க சார்.
0: உன்னை கையெடுத்து நான் கூப்பிடுறேன். விட்டுடு, விட மாட்டேன்.

0: இஃப்தாருமா? எல்லாம் நீ சாப்பிடுறதுதான் ரெடி பண்ணு. சந்தோஷமா நிறைய சாப்பிடு.
1: போடுங்க போடுங்க. ஆண்டி,
0: என்னமா?
1: ஒரு உண்மையை சொல்லட்டுமா?
0: சொல்லுமா.
1: இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு என்ன ஒரு மாசத்துல செத்து போனி சொன்ன கூட நான் ஹாப்பியா செத்துருவேன்.
2: பாத்தியா, கடவுள் அவ முடிவு அவ வாயில சொல்ல வைக்கிறான்.
3: என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாற விளாடுறான்ப்பா.
2: தாறுமாறுன்னா?
1: ஆண்டி, இன்னும் போடுங்க.
0: போடுற
1: சாப்பிடுற விஷயத்துல நான் கூச்சமே பட மாட்டேன்.
4: வெளியில போகும்போது தனியா போயிடாத, கூட யாராவது கூட்டிட்டு போ. என்ன எப்ப ஒண்ணா இது ஒண்ணா நடக்கலாம் இல்லையா?
1: என்ன நடக்கலாம்?
2: அடுங்கப்பா அடுங்கப்பா.
1: சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடிக்கடி கூப்பிடுங்க, நான் பிஸியா இருந்தாலும் வரேன்.
2: அடிக்கடி கூப்பிடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன்.
3: என்னப்பா? இவ ஒருத்த அமுக்கிற இடத்திலேயே அமுக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு.
1: ஏன் அழுதுட்டு போறாரு? பதில் சொல்லிட்டு போங்கண்ணா.
3: இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன்.
1: ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுவுறீங்க?
3: அழுகாம என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் உன்கிட்ட சொல்லப்படாது சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்?
1: என்னென்ன சொல்ல போறீங்க?
3: சொல்றம்மா, உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்லப்பா.
1: டிரான்ஸ்ஃபரா?
3: ஆமாம்மா, டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து மண்டையை போட்டுருவாங்களாம்ல, தெரியாதா உனக்கு?
1: அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இல்ல, கேன்சர்.
3: அதுக்கு பேரு கேன்சரா?
1: ஆமா.
3: சரி, அது இருக்கட்டும். இது எவ்வளவு நாளா உனக்கு இருக்கு தாயி?
1: எனக்கு கேன்சர் என்ன மாதிரி சொன்னா?
3: அதான் உன் கூட ஒருத்தர் மருதமலை மருதமலை திடீரானே, அவன் தான் வாடகை செய்ய எடுத்துட்டு உள்ளூர் வெளியூர் அசல் ஊர்லாம் சொல்லிருக்கான். உனக்கு தெரியாதா?
1: அதான் பார்ட்டி நம்மள ஃபீலிங்கோட பாக்குதா?

0: ஒரு நிமிஷம், இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா?
1: ஆமாப்பா.
0: அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் உள்ள போங்க.
2: நீங்க போங்க. நான் வரேன்.
0: பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்
2: சாப்பிடுறதுக்கு?
0: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
2: கிளம்பிடுறதா?
0: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா?
2: போயிருவேன்.
0: வெக்கமா இல்ல?
2: இல்ல.
0: பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஏன் நடக்கிற?
2: போறதுக்கு தான்.
0: அப்ப போய்தான் ஆகணுமா?
2: ஆமா.
0: வேற வழியே இல்லையா?
2: இந்த வழி இருக்கு.
0: நக்கலு பேச்செல்லாம் பவ்யமா இருக்க, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
2: அப்படிதான்.
0: அதையும் மீறி உன்னை தடுத்தா
2: கொலை பண்ணிடுவேன்.
0: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே.
2: என்னடா
0: இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாரு.
2: தெரியும் போடாடே.

0: போயிட்டு இருக்கு.
1: இப்படி தெளிவா பேசணும்.
2: ரொம்ப அழிச்சிட்டே.
1: நீ ஊதவே வேணாம், பார்த்தாலே தெரியுது. ஏன் பெருசு குடிக்கிற வயசா இது?
2: இந்த வயசுல குடிக்கிறேன்னா அப்புறம் குடிக்கவே முடியாத.
1: இது
2: இந்த ஐஸ் கோல்டு காப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரேம் இன்ஸ்பெக்டர்னா உங்க கொஞ்சம் ஊத்தி கொடு.
3: சும்மா இருங்க.
1: பேக்ல என்ன இருக்குது?
0: ஸ்டீரிங்.
1: அப்ப ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது?
0: அது பேக்ங்க.
1: பின்னாடி என்ன இருக்குது?
4: பின்னாடி வந்து முன்னாடி இருந்தது, இப்ப அது இல்ல.
1: முன்னாடி என்ன?
4: இன்ஜின், ஹெட்லைட், எலும்பிச்சம்பழம். அதுக்கு முன்னாடி என்ன?
0: அதுக்கு முன்னாடி இன்னொரு
1: வண்டி. நான் அதை கேட்கல. பின்னாடி என்ன இருந்தது?
5: கண்ணாடி.
1: முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது?
4: அது மேகி.
1: மேகியா?
0: மறுபடியும்
1: சஞ்சீவி பர்வதம் கிரானைட்ஸ் சார். இந்த கம்பெனி நீங்க எப்படியா?
6: ஆமா. ஏன்
1: சார்? என் பிரதர் கோ பரதன் உங்க கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஏதாவது பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்.
6: டோன்ட் வரி, அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து சீனியர் ஆபீசர் ஆக்கிறேன்.
1: தேங்க் யூ வெரி மச் சார்.
6: உங்க கோ பிரதர் என்னவா இருக்கார்?
1: கோ பிரதர் இல்ல சார், என்னுடைய பிரதர் கோ பரதன் குவாரியில கல் உடைக்கிறார் சார்.
2: ஓகே ஓகே, ஒரு வழி ஆகிடுவார்.
1: தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச் சார். சார் பின்னாடி நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, என் பிரதரை பத்தி சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க சார்.
0: பின்னாடி பார்க்கலாம்.
1: தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச் சார்.
0: அந்த கதவு முன்னாடி தள்ளு. கண்ணாடி பார்த்து
1: பின்னாடி வாங்கய்யா. முன்னாடி வண்டி போடணும்ல.

0: யோ
1: சார்,
0: ஏதோ ஃபாரின் வேன் வருது. மடக்கியா மடக்கியா சார்.
2: ஏய் நித்தே நித்தே நித்தே,
0: வண்டி எங்க இருந்து?
3: அது ஜப்பான்ல இருந்து.
0: நான் வண்டியோட மேக்க கேக்கல, வண்டி எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு கேக்குறேன்.
3: மெட்ராஸ்ல.
0: மெட்ராஸுக்கு போயிட்டு இருக்கு, வருதுன்னு சொல்றேன்.

0: ஹாய்
1: ஹாய் ஹன்சம்.
0: ஆஹா, வொர்க் அவுட் ஆகுதா சத்யா? உன்னை எப்படி இன்னைக்கு நான் மடக்கிடுறேன். யாரு
1: நடந்து இல்ல இன்ஸ்பெக்டர், என்ன நம்புங்க, நான் அப்படி ஆள் கிடையாது.
2: இதெல்லாம் என்ன புல்லட்ஸ் தானே?
0: நீங்க ஒரிஜினலா டூப்ளிகேட்.
1: பின்ன என்ன இன்ஸ்பெக்டர், சும்மா பேனா மூடி எல்லாம் பிலிம் கட்டறக்கா வரிசையா குத்தி வச்சிருக்கேன், இத போய் புல்லட் டிகிரிக்கே.
2: அப்ப பேனாலாம் எங்கடா?
0: உன்ன வாலிக்கு உன் வைரமுத்து கொடுத்துட்டேன்,
2: அத வச்சு அவங்க என்ன பண்றாங்க?
0: வாலி கிருஷ்ண விஜயன் எழுதுறாரு, வைரமுத்து கருவாச்சி காவியம் எழுதிட்டு
2: இருக்காரு. உன்ன வச்சு நான் அழுவாச்சி காவியம் எழுதுறேன். ஏ ராசி பிள்ள,
1: ஓடியா ஓடியா ஓடியா, மீடியா மீடியா மீடியா, வந்துட்டீங்களாயா? நான் அரஸ்டா போற மேட்ரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எப்படியா வரீங்க?
2: போகாதீங்க
0: போகாதீங்க, அப்படியே இருங்க, நல்லா போக்கஸ் எல்லாம் டைட் பண்ணிக்கங்க. நான் மூஞ்ச கரிச்சி பழம் வச்சு மறைக்க மாட்டேன், ஒரு மெசேஜ் சொல்லணும். ஒன் செகண்ட், சும்மா ஸ்டைலு. இப்ப சொல்றேன், ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம அவளுக்காக உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. ஆனா உங்களுக்காக தன்னையே மாத்திக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சா அவளுக்காக நீங்க உயிரையே கொடுங்க. ஏன் உங்களையே மாத்திக்கங்க?
2: நீ உள்ள வரவன் மூஞ்சே மாத்தி காட்டுறேன்.
0: ஆசீர்வாதம் என் மூஞ்சில ஊத்துக்கு இன்ஸ்பெக்டர், பட் உங்க மூஞ்சி மாதிரி ஆயிரக்கூடாது.

இப்படி சூடு.

0: ஒரு நிமிஷம், நான்
1: சொன்னேன் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
1: மப்புல அப்படிதான்டா கேக்குறோம். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

மப்பில் அப்படிதான்டா கேட்கும்.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

வண்ண மயில்கள் ஆடாது, வாழை போலே தோகை விரிய வளர்பிறை ஆயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால் சரி.

நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிகப்பா தெரியாது. நீ கடவுளை பார்த்து

0: ஹலோ, நான் தான் கல்யாண சுந்தரம் பேசுறேன். அந்த பொண்ணு மேட்டர் என்னாச்சு? எனக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கு பிக்ஸ் வந்து செத்து போயிட்டாளா? என்னையா சொல்றீங்க? அட பண்ணாடையிலா, பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் போச்சா?
1: அண்ணே இந்த காஃபி
0: பாடா. என்ன நாலஞ்சு நாள் ஆளை காணா?
1: எனக்கு திடீர்னு
2: கல்யாணம் முடிஞ்சு போச்சு.
0: கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. உனக்கு என்னடா வயசு?
1: 14.
0: 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. எத்தனை பொண்ணு பாத்தீங்க? இது எத்தனாவது பொண்ண கட்டின நீ?
1: நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலண்ணே. உன்னையே ஒண்ணு பார்த்தேன், உடனே ஓகே ஆயிடுச்சு. பொண்ணு கும்முன்னு இருப்பானே, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணே.
0: ஆமாடா,
1: சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திரை கத்திரிக்கா?
0: பாருங்க, வேலைக்கார முதற்கொண்டு நீ முத்திரை கத்திரிக்கான்னு சாட வச்சுட்டு போறாயா? இதெல்லாம் எனக்கு வேணும்டா.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட திரு கீழ இட்டி தடதட தடவென அதிர்கிற

0: cool.
1: ஆத்தா, உன்னை நம்பி முதல் சினிமா எடுத்திருக்கேன். இந்த படத்தை நீதான் 100 நாள் ஓட்டணும், நீதான் ஓட்டணும், நீதான் ஓட்டணும்.
2: ஆத்தா என்ன தியேட்டர் ஆபரேட்டராடா நீ எடுத்த படத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு?
1: அப்படி இல்ல ஜூனியர் ஆத்தா, இந்த படத்தை 100 நாள் ஓட்டினா உண்டியில 10,000 ரூபாய் போறதா வேண்டி இருக்கேன்.
2: ஆடா பாவிகளா, லஞ்சத்தை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கே? இந்த படமா? இந்த படத்துல 5வது ரீல ஒரு பிட்டும் 8வது ரீல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா.
1: இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர்
2: ஆத்தா? அத நான் திருட்டு விசிடியில ஏற்கனவே பார்த்துட்டேன்
1: ஆத்தா.
2: இதுக்கு முந்தின கெட்டப்பல பார்த்தண்டா. டேய், குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க. குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா.
1: இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன்.
2: இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு? அதுல என்ன 100 கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு? இதோ பாருடா, ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா. அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க, ஓடும்.
1: அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை துவம்சம் ஆயிடும்.
2: அப்படின்னா நீ தொழில மாத்திக்க.
1: ஜூனியர் ஆத்தா, வேற தொழில் எனக்கு தெரியாது. நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க.
2: நீ நல்லா ஓடுவியா?
1: ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும் சரி, ஓட்டப்பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன்.
2: அப்படின்னா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி.
1: எதுக்கு?
2: எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும். இந்தா, நியாயமான சிட் பண்ண நடத்து, யாரையும் ஏமாத்தாத, போயிட்டு. அட பாவி, சிட் பண்ணுன்னு சொன்னேன், எனக்கே துண்டா.

0: என்ன
1: போஸ்ட்மேன், எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கலா?
0: சௌக்கியமா இருக்கேன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
1: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
0: ஆமா.
1: வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. வேணு
2: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியும்.
1: அந்தாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
2: உனக்கு தெரியுதா யாரு? பிச்சுமணி.
1: மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை.
2: அத இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு. சரி சரி, பயப்படாத நீ.
1: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
3: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா
1: பண்ணுவ? பெரிய வேலை. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை
2: வாங்கினீங்க? சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
1: திஸ் இஸ் மை அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர். கவர்மெண்ட் ஜாப்.
3: இது நல்ல விஷயம் தானே?
1: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
3: என்ன இது, கொஞ்சம் ஓவரா தோணல?
1: எது எது
3: பிச்சு?
1: என்னது?
3: அது விடுங்க.
4: நடைய பாரு,
3: ஊக்கி போட்டு போறான் அவன். பொறுக்கிண்டு
4: சார், டைம் என்ன?
1: டைம் ஒர்க் அவுட் ஆச்சுரா, போடா போடா.
5: கோயமுத்தூர்
6: கோயமுத்தூர் தான்.
5: கண்ணத்தை மதுரை தூக்கிடுச்சு அடக்காரம் பிடிச்சவனா? இதுக்கு என்ன கிரா?

ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்ட அர்ச்சனை.

0: அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா?
1: ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கட்டஸ் பண்ணிட்டு இருக்க.
2: டேய் நீங்க தானடா புது வேலை பெங்களூரு இன்டர்வியூன்னு போய் சொல்லுங்க. தண்ணி போட்டு வளர்த்தீங்க.
3: ஆமா புது வேலை.
4: நீ சொல்றதும் கரெக்டாங்கண்ணா. புது வேலை பொது இடம். சரி சரி புது இடம். உன் வைஃபையை மறந்துடும் பாத்துக்கோங்க.
3: ஆமா
2: ஓ தேங்க்ஸ். என் பொண்டாட்டியை மறக்கிற எந்த வேலையும் எனக்கு வேணாம். அது செய்யறதா இருந்தா நான் கனடாவிலே இருந்து செஞ்சிருக்க மாட்டேன்னா. ஐம் கோயிங்.
3: இரு ஏ சும்மா தலையாட்ட பாப்படுறோம். கன்ஃபியூஸ் ஆறல நீ வாமாச்சா.
0: குட்டி சரக்கு
2: குட்டி சரக்கு
0: ஏதோ ஆவட்டும். மன் ஃபார் த ரோட்.
2: என்னடா சொல்றீங்க? இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம். அங்க போய் வாய் கொளறாத கேள்வி கேள்வி கேட்டாங்க.
0: ஏய் அங்க என்ன கேள்வி? இன்ஃபேக்ட் பேச்சு கூட டைம் இருக்காது. மூச்சு முட்டுமே.
2: ஏய் என்னடா சட்டை இருக்குற?
0: இதெல்லாம் போட்டு எப்படி எங்க இந்த மாதிரி பெனியன் பர்முடானா ஃப்ரீயா இருக்கு. அவ கவ கவ கவ கவ
2: இத அவுத்திட்டு நான் என்ன பண்றது? ஓகே யா பாவிங்கள இதான பிளான்.
0: ஆமா ஜாமி.
2: நான் வண்டில ஏறும் போதே நினைச்சேன் என்னமோ இடிக்குதே.
3: ஐயோ ஐயோ யோ வாய் அவளியா யோ வீட்டுல சொல்லிட்டு
2: இரியா. அவங்க எங்கிட்டே சொல்ல வீட்டுல எப்படியா சொல்லுவாங்க?
4: போகும்போது எங்க போறோம் கேக்கான்னு சொன்னேன். பாத்தியா கெட்டது நடந்துருத்து.
2: வண்டியா பாத்திருக்கேன்.
3: அவ்வளவு பெருசா அடிச்சிருக்கா?
4: ஐயோ எந்த
3: மாமனார்?
0: ஓ மாமனாரா? நான் ஏ மாமனார் நினைச்சிட்டேன்.
3: யோ என்ன மாமனார் நடக்க மாமியார் விட்டுக்கே.
5: யோ அவங்க கிட்ட போய் மாமனார் மாமியார்
3: கூலி
5: மிச்சம்
4: என்னமா
5: எல்லாரும் ஆத்துக்காரி கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். உங்களை தவிர ஏன்னா வைஃப் பிரிஞ்சிருக்காள்.
2: எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து விடுவார். அதான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதாவது இவங்க வைஃப் கிட்ட எல்லாம் இவங்க போய் சொன்னாதானே நான் ஏன் வைஃப் கிட்ட போய் சொல்ல முடியும்.
5: குழப்பமா இருக்க
2: உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க சொல்றேன். இப்ப என்னுடைய வைஃப் கிட்ட ஏன்டா பின்னாடி வரீங்க?
0: ஒரு கம்பெனிக்கு வேண்டா நீயே பேசு. ஓகே கம் ஆன்.
2: எங்க விட்டேன்?
5: இங்க.
2: இல்ல இல்ல இல்ல
5: இங்க.
2: இப்ப என் ஒய்ஃப் கிட்ட நான் போய் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுங்க?
5: நான் எப்படி சொல்ல முடியும்?
2: உங்களாலே சொல்ல முடியல. அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? தவிர நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டனால ரொம்ப தொலைவில் இருக்காங்க. சொன்னாலும் காதல் விழுகாது. ஆக நான் ஏதாவது சொல்லணும்னா நாலு பேர் சேர்த்து வைக்கணும். அந்த நாலு பேர் தான் இவங்க.
5: அஞ்சு பேர்
2: இல்ல என்ன சேர்க்காதுங்க. என் ஒய்ஃப் தானே பிரிஞ்சு போனதே.
5: அப்ப ஆறு பேர்.
6: ஆறாரு
5: நான் தான். உங்க ஒய்ஃபோட உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெங்களூர் வரப்படாதா?
4: விடாது மாமா. வயசான காலத்தை ஏன் சமப்படுறீர்கள்?
5: மாப்பிள நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஆத்துக்காரிட்ட ஒண்ணும் சொல்லி கொடுத்துட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கோ. நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க.
2: சாரி மாமா கார்ல இடமே இல்ல.
5: இவ்வளவு பெரிய வண்டி தம்மாத்தோட இடம் கிடைக்காத. நீ கவலைப்படாதீங்க, நான் பிடிச்சுக்கிறேன். வண்டியில ஏசி இருக்கோ
3: இருக்கு.
5: என்னது நான் மாத்திரமா போயிட்டு இருக்கேன், நீங்க டாடா காட்டுறேன். எல்லாரும் அழைச்சிட்டு போறேன் வாங்க. சின்ன வயசுல நானும் பிக்கிற அடிப்பேன், ரொம்ப நல்லா அடிப்பேன். இப்ப அடிச்சா வெறும் காத்தா வருது.
3: மாமா உங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, எங்கேன்னு சொன்னா இறக்கி விட்டுருவேன்.
5: விளையாடுறியா? ஆத்துக்காரியோட சேர்க்க வேணா?
2: யார் என்ன? என் ஒய்ஃப் இப்ப பெங்களூர்லயே இல்ல.
5: இல்லையா? அப்புறம் ஏன் பெங்களூர் வரைக்கும் வந்தாள்?
2: உங்களை டிராப் எடுத்துக்குதான். உங்களை டிராப் பண்ணிட்டு பெங்களூரையும் தாண்டி டீப் இன்டீரியர் கர்நாடகால, அது ஒரு கன்னடத்துல பேர் வரும், என்னடா அது, மலை மேல
3: செம்மன் குண்டி.
5: செம்மன் குண்டியா?
2: ஐயா
5: அது சிக்மங்களூர் பக்கத்துல என்ன இருக்கு?
2: இருக்குது இல்ல.
5: ஆமா இதுவரைக்கும் சொல்லவே இல்ல.
2: அது தோணல.
5: தோணலையா?
2: உங்களுக்கு கேட்கணும்னு தோணலங்கிற
5: ஆத்துக்காரி என்ன பண்றா?
2: அவ ஒண்ணும் பண்ணல பாவம். அவ பாட்டுக்கு
4: பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கா.
5: ஓ நன்னா பண்ணுவாளோ?
2: பாடுவாங்க ஆடுவாங்க.
5: ஓ பாடிண்டே ஆடுவாளோ?
2: அது மூச்சு வாங்கன்னு அது மட்டும் பண்றது இல்ல.
4: ஆமா விதான் தோத்து வந்துருத்து இறங்கிடுங்க.
5: வாசல்லே இறங்கிக்கிறேன்.
4: இல்ல நேரா போனா ஹோட்டல் வந்துருமே.
2: இல்ல வேணாங்கிற. வேண்டாம்
5: வேணாம். ஹோட்டல் நானே சாப்பிடணும். தலையெடுத்த பொண்ணாத்துக்கு போய் பொண்ணு கையாலே சாப்பிடுறேன். நேரா போடுங்க. அதான் கெப்டன் குண்டிக்கு போ.
0: ஓகே, போட்டி போட்டி
5: திருப்பிடாத.
1: ஓட்டல்
5: பாய்.

0: என்ன கருமத்தை போட்டு தேடுறாங்க? தேங்க்ஸா? எதுக்கு பேசாம போறதுக்கா?
1: தேங்க்ஸ்.
0: இந்த தேங்க்ஸ் எதுக்கு? இன்னும் கிளம்பலங்க இருக்கா?
1: தேங்க்ஸ்.
0: ஏப்பா எனக்கு எதுக்குமா இவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா?
1: இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், யார்ட்டும் சொல்ல
0: மாட்டேன். சொல்ல
1: மாட்டேன்.
0: உன் கை மேல சத்தியமா? என்ன கைய காணா? ஆமா, இது யார் கை?
1: உன் கை.
0: குசும்பு எப்பயுமே குசும்பு.
1: சரி, இந்த கை யாருக்கு வேணா போ.
0: அதான் கரெக்ட்.
1: நான் அந்த மகாலட்சுமிய மனசார விரும்புறேன். அவ என் டாக்ஸியை மூட்டு கொடுக்கறதுக்காக போராடுறா. நான் அவளுக்கே தெரியாம மெட்ராஸுக்கு போய் டாக்ஸியை வித்துட்டு அவளுடைய கடன் அடைச்சிட்டு நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
0: அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு பீல் பண்ணிக்கிட்டு அப்பதான் முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க. சத்திய வாங்கினே அத என்ன?
1: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதை யாரும் சொல்ல மாட்டேன்.
0: சொல்ல மாட்டேன். இத என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
1: இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா?
0: அம்மாடி.

0: என்ன கந்தன் கருணை படத்துல வர முருகர் மாதிரி சிரிச்சினே போற? மண்டே சார்,
1: சாரி சார்,
0: வாட்டுன்ற ஒரே வார்த்தை கத்து வச்சு
2: நான் உங்களதான் தேடிட்டு இருந்தேன். வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னான். பட் காலிலேருந்து கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு 2 hours பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுவேன்
1: சார். ஃபுல் டே லீவ்
2: சார். தேங்க் யூ ஸோ மச் சார். சரிதே சார், வரேன் சார்.
0: டேய் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார், எனக்கு ஒரு 2 hours பெர்மிஷன் கிடைக்குமா?
1: ஒய்
0: இல்லை, எதிர் வீட்டு ஆண்டி தேங்கப்பதம் சொன்னாங்க, திடீர்னு அப்புறம் வேணாம் நீ போப்பான்னு சொல்லிட்டாங்க. பட் கையும் ஓடல காலும் ஓடல, ஆன்டி ஞாபகமாகவே இருக்கு. பர்மிஷன் கொடுத்தீனா வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவேன்.
1: நோ நோ நோ நோ, வர்க் ஃபர்ஸ்ட், வர்க் ஃபர்ஸ்ட்.
0: டெஸ்ட் டிரைவ் பண்ணலாமா?
1: கோ.
0: தேங்க் யூ சீஃப்.
1: பண்ணிக்க.

கண்டால் தெரியும் ஆடையை மாத்தி தமிழ் மகள் நடைபோடி அம்மா தமிழ் மகள் நடைபோடி கண்ணகி போல எண்ணியிருந்து காதல் பேசம்மா எண்ணியதெல்லாம் பேசி

0: என்ன அக்கிரம இது? கோயில் யானையே நாங்க குந்த வச்சு இவளை கொடுத்தது இல்ல. ஓஹோ, அதுக்குள்ள இத காலி பண்ணியாச்சா? அப்ப இது செகண்ட் இன்னிங்ஸா?
1: ஆமா.
0: என்னையா ஆத்தா இப்படி தின்றா?
2: ஐயையே, ஆத்தா சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்காதீங்க.
3: எனக்கே 1000 கண்ணு, என் மேல இவன் கண்ணா? என்னடா முறைக்கிற, ஆத்தாக்கு வேர்க்குது, விசிறா.
0: வெட்டி பயலுக்கு ரொட்டி துண்டு தெரிய வைக்கிறேன். பாப்பா, குழந்தசாமி, என்ன விஷயம்?
4: என் குழந்தைக்கு முடி இறக்கி காது குத்துணுங்க.
0: அவ்வளவுதானே? முடிய வெளியே இறக்கிக்க, காது ஆத்தாவுக்கே குத்தினேன்.
1: எனக்கு காது குத்துறதா? என்னையா சொல்றான் இவன்?
2: இதானே இந்த கோயில் சம்பிரதாயம்.
1: என்ன
2: உங்களுக்கு குத்தினா அம்மனுக்கே குத்தின மாதிரி?
1: ஆமாடா, அதெல்லாம் முடியாது. நீ முடிய இறக்குறதா இருந்தா சலூனுக்கு போ, காது குத்துறதா இருந்தா நகைக்கடைக்கு போடா.
0: நல்ல நகைச்சுவையா தான் பேசுறீங்க. ஆத்தாவுடைய டிரெஸ் போட்டுக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய நகையை மாட்டிக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய படையலை ஏத்துக்கிட்டீங்க. காது மட்டும் அங்க குத்தணுமா? இங்கதான் குத்துவோம்.
1: தர்மகர்த்தா, இந்த ஒரு ரூலை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கமா.
0: ஆத்தா அங்க பாருங்க, முந்தா நாள்ல இருந்து முண்டி அடிச்சுக்கிட்டு கியூல இன்ச்சு இன்ச்சா நகர்ந்து வர்றாங்க. பக்தர்கள் கொஞ்சம் காதை பஞ்ச் பண்ணிட்டு போட்டமே.
1: அடா பாவிடா, லஞ்ச் பண்ணும்போது வந்து பஞ்ச் பண்றேங்கிறாங்களடா. தர்மதத்தா, தர்மகர்த்தா, தியாவதியா காதை காப்பாத்தி விடப்பா.
0: இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. கியூ நீண்டுகிட்டே நீலாங்கர வரைக்கும் போயிடுச்சு, விட்டா வளர்ந்துகிட்டே வாழப்பாடி வரைக்கும் போகும்.
5: அத்தா, இன்னைக்கு நான் காது குத்தாம விடமாட்டேன். அத்தா குத்தாம விடவே.
1: தர்மகர்த்தா, தர்மகர்த்தா, காது குத்த தம் தூண்டு தங்க குச்சி தானே வச்சிருப்பாரு. இவனுக்கு என்னடா ஒவ்வொருத்தரும் பெரிய கோடி குச்சியோட அலையிறானேப்பா.
0: பின்ன என்ன காது குத்த கடப்பாறையா கொண்டாடுவாங்க?
1: அது வேறயா. நான் எஸ்கே.
0: ஆத்தாவுக்கு ஆவேசம் வந்துடுச்சு. இனிமே கியூல நின்னு பிரயோஜனம் இல்ல. உங்களா வந்து குத்து மதிப்பா குத்துங்களா.

0: ஐயோ தர்மகர்த்தா, மீண்டும் மீண்டும் சிரிச்சு ஓ குசுமைய கிட்டியே கட்டிட்டியா?
1: பரவாயில்ல, நம்மூர் ஜனங்க நல்லாவே காது குத்துறானு. ஏன்பா இங்க பக்கத்துல ஏதாவது பஞ்சர் ஒட்டுற கடை இருக்கா?
2: இருக்கு.
1: இதுக்கு
0: அட பாவி, பஞ்சர் ஒட்டுறதுக்கு என் மூஞ்சி என்ன லாரி டயரா இல்ல சைக்கிள் டயராயா? உற்சாகமா சிரிச்சுக்கிட்டு இருந்த என் மூஞ்சியில அங்கங்க ஓட்டைய போட்டு ஊதுவத்தி ஸ்டார்ட் மாதிரி ஆக்கி விட்டாயா?
1: ஆத்தா, காது அருந்ததுக்கே இப்படி கதறீங்களே, அங்க பாருங்க போர்டு.
0: இந்த
1: கோவில்ல ஒரு புது விழா எடுக்க போறோம்.
0: என்ன விழா?
1: பக்தர்களுக்காக அன்னைக்கு ஆத்தாவே தீ மிதிக்க போறான்.
3: தீ மிதிக்க போறான்?

கண்ணா அந்த சூட்டு கண்ணா வந்தது கோட்டு கண்ணா இப்போது ஜோடு அந்த சூ

0: என்ன சொல்ல வரேன்?
1: நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். I love you தானே?
0: இல்லையே.
1: இல்லையா? வேற என்ன சொல்ல வந்தீங்க?
0: நான் சொல்ல வந்தது இருக்கட்டும்ங்க. நான் இல்லவே தான் சொல்ல வந்தேன். உங்ககிட்ட யார் சொன்னது?
1: இல்லனா விட்டுங்க.
0: அதை எப்படிங்க விட முடியும்? உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூப்பிட்டேன். அது என்னன்னு சொல்றதுக்குள்ள அது I love you தான் நீங்களே அப்படி நினைச்சுக்கலாம்.
1: இது பாருங்க, வீணா ஆர்குமெண்ட் எதுக்கு? சொல்ல வந்தத சொல்லுங்க, இல்ல நான் போறேன்.
0: சொல்ல வந்ததா சொல்ல முடியல. அப்படி பண்றீங்களே,
1: என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ்.
0: நான் உங்களை போட மாட்டேன். எனக்கு ரீசன் தெரிஞ்சவணும். எதை வச்சு நான் I love you தான் சொல்ல வந்தேன்னு கன்ஃபர்ம் பண்ணுங்க. டெல் மீ, ஹவ் could you think I was going to say I love you?
1: ஓகே. நீங்க என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிங்களா
0: இல்லையா? ஆமா, ரோட்ல நடந்து போற பொண்ணு தனியா பேஸ்ட் பண்ண யாருக்கு தான் சிரிப்பு வரது?
1: ஓகே. இந்த கம்ப்யூட்டர் புக்ல டென்ஷன் வேணா எழுதி வச்சது நீங்க தானே?
0: ஆமா, நான் தான். நான் என்ன I love you எழுதி வச்சேன்? டென்ஷன் வேண்டாம் எழுதி வச்சேன். I love you எங்க இருக்கு, டென்ஷன் எங்க இருக்கு, அதுக்கு அதுக்கு எனக்கு சம்பந்தம்?
1: நீங்களும் என்ன மாதிரி காதுல வாக்மேன் வாட்டிட்டு.
0: ஹலோ, வாக்மேன்ங்கிறது உங்களுக்கு மட்டும் கண்டுபிடிக்கப்படல, மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தெரிஞ்சுக்கங்க.
1: என்ன, என் கூட ஃபைட் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா?
0: யாரு? நான் ஃபைட் பண்றேனா?
1: இது பாருங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் இப்படிதான் சொன்னாங்க.
0: எப்படி?
1: I love you.
0: அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க?
1: அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்.
0: ஏங்க, உங்க மனசு உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப அழகுனா சரி, உங்க மனசு உங்களை பத்தி எப்படி வேணாலும் நினைச்சுங்க. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா ரோட்ல போற வர பொண்ணுங்க பார்த்து I love you I love you சொல்ற லோஃபர் மாதிரி தெரியுதா? I am not that kind.
1: Then what kind are you?
0: டேய், எங்க ஓடாதீங்க. இனிமேதான் மேட்டர்.
2: நீ
0: டேய், நீ நீ விக்கி தானே?
2: நீ சிவா இல்லன்னு மட்டும் சொல்லிடாதடா.
0: டேய், நான் சிவா தான்டா.
2: சிவா மை ஃப்ரெண்ட். யார் இந்த பையன்? ஓ, பொண்ணு.
0: எத்தனை வருஷம் ஆச்சு உன்ன பார்த்து? என்னடா ஆள் அம்ஜத் கா மாதிரி இருப்ப, இப்ப எப்படி ஆயிட்ட?
2: என்னடா பண்றது, நாலு குழந்தைகள் ஆயி போச்சு, அப்புறமா ஒரு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டேன், குடும்பம் பெருத்து போச்சு, நான் வத்திட்டேன். ஆமா ராஜா, டேய் நீ எப்படா இருக்க? உனக்கு எத்தனை குழந்தைகடா?
0: எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல.
2: என்னது, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? நீயும் சோனாவும் லவ் பண்ண ஸ்பீடுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி நேரம் பத்து குழந்தைய பிறந்திருக்க மேடா, பத்து குழந்தை. அவங்க கேட்டுட்டாங்களே, சாரி நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா?
0: இது வரைக்கும் கரெக்டா தான் பேசிட்டு இருக்க.
2: எப்படிடா, என்னடா ஆச்சு?
0: சோனா போயிட்டா?
2: ஓ, சோ கேக்குற என்னாலயே தாங்க முடியலையே. நீ எப்படிடா? டேய் இத பாரு, ஈவினிங் 6 o'clock நம்ம மீட் பண்றோம். இந்த இது என்னுடைய பால் கார்டு, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. டிரைவிங்ல உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ கட்டாயம் வந்துடணும். பல மீட்டர்ல பேசணும்டா சிஸ்டர். நான் வரேன். ஏப்பா, ஹோட்டல் சோழாவுக்கு இப்படி போனா போலாமா?
0: போலாம்.
2: எனக்கு அங்க வேலை இல்லை, நான் இப்படியே போறேன்.

0: அடியே, அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல.
1: ஆமா முங்கா.
0: ஏ வா. ஏ பல்லு பையா, உன் பேர் என்னடா?
2: ஏ பஃபன் கோட், என் பேர் அருண்.
3: அட நம்ம ஊரு யாங்கனே தனியா வந்திருக்கற, உன்ற கூட ஆறு மாதிரிலையா?
2: என் கூட சித்தப்பா வந்திருக்காரு, அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆமா, நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க?
0: கத்திரிக்கால இருந்து வர்றாங்க. ஏண்டா எங்களை பார்த்தா இந்தியா இருந்து வந்த மாதிரி தெரியலையா?
2: ஏயா இப்படி அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்கறீங்க?
0: இந்த மாதிரி பல்லு இருந்தா இந்தியா பேர் கெடாதா? பேசினா பல்ல தட்டி போடுவேன்.
2: எங்க தட்டி பாரு,
0: அரஞ்சிடுவேன்.
3: அட ஏனுங்க, நீங்க தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைகிட்ட சண்டை போட்டுட்டு வாங்க. போலாம்.
2: போய் நீயும் ஷட்டும்
0: போடா, நீயும் உன் பல்லு.
3: வாங்க போலாம்ன்ற
2: சித்தா போயா.
4: அப்பா ஞானா, சீதாவை காணவா? பொழுது விடிஞ்சா போவ போது மானம்.

0: குட்டி.
1: சொல்லுங்க மாமா குட்டி. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
0: உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?

0: ஆமால போன வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா இது ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டன் பண்ண முடியாதுடா. என் அத்திம்பே ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராறா. எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா. போயிட்டு வாங்க.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. பொண்ணு பாக்கலாம்னு இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டு படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி.

மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டாக் மியூசிக்.

0: ஹாய்,
1: என்ன
2: சாப்பிடலாம்? நல்லா இருக்கும் போல
1: இருக்கேன். Two cold coffee.
3: Okay, ma'am. Anything
4: one
3: else?
4: One vanilla ice cream.
1: Vanilla is boring. We'll have strawberry. Huh? Two cold coffee and one strawberry ice cream. Okay?
3: Okay, ma'am.
1: Make it fast, huh?
3: Sure, ma'am.
2: இவ்வளோ அழகாக இருக்கீங்க. நிறைய பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே.
1: மொத்தம் 27 பேர். பட் நான் லவ் பண்ணது ரெண்டு பேரை தான்.
2: ஓ.
1: என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூலில் தினேஷன் ஒரு பையன். ஸ்மார்ட்டாக இருப்பான், ரொம்ப நல்லா படிப்பான். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் ப்ரொபோஸ் பண்ணான், பட் பிளஸ் டூல ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம், ஸோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயர்ல கார்த்திக், அவன் பேசிட்டு இருந்தான்னா நேரம் போறதே தெரியாது, நிறைய சுத்திருக்கோம், பட் லிமிட் கிராஸ் பண்ணல. ஒரு பீரியட்ல ஸ்டேட்டஸ் காஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, ஸோ ஜென்யூனா பேசி அவாய்ட்
2: பண்ணிட்டேன்.
1: நீங்க
2: நம்மளுக்கெல்லாம் அப்படி ஒண்ணும் இல்லைங்க.
1: சும்மா சொல்லாதீங்க, ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாம இருந்திருப்பீங்க.
2: சீரியஸா தாங்க?
1: உண்மையே சொல்லுங்க.
2: ஆக்சுவலா என் லைஃப்ல ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஆனா அது லவ்லா இல்ல பாப்பு. நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணா சுத்துவோம், சேர்ந்து சாப்பிடுவோம். ரிட்டர்ன்ல போகும்போது வாக்கிங்ல அவளை வீட்டுல ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களை லவ்வர்ஸ் கேலி பண்ணுவாங்க. நானும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் அவ கிளாஸ் மாதிரி போயிட்டான்.
1: கிளாஸ் மாதிரி போயிட்டாங்களா?
2: ம். 6th ல இருந்து 7th போம்போது அவளை ஏ செக்ஷனுக்கு என்ன பி செக்ஷனுக்கு மாத்திட்டாங்க.
1: 6th டு 7th லையா? இது ஒரு லவ் ஸ்டோரி, இது ஒரு ஃபிளாஷ்பேக் வேறயா? ப்ளீஸ் இட் யா. நான் கோல்ட் காஃபில ஆர்டர் பண்ணேன். ஏன் மாத்தி கொண்டு வந்தீங்க?
3: இல்ல மேம், நீங்க நார்மல் காஃபி தான் ஆர்டர் பண்ணீங்க.
1: வாட் நான்சென்ஸ், ஐ ஆர்டர் ஃபார் கோல்ட் காஃபி. ஹவ் டே யூ சேஞ்ச் மை ஆர்டர்?
3: சாரி மேம்.
1: நீங்க மேனேஜர் கூப்பிடுங்க, ஐ நீட் டு டாக் டு ஹிம். ஆர்டர் கேன்சல். இரிட்டேட்டிங்.
2: ஏதோ ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாப்பு. தேங்க் யூ.
4: அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல. மொத்தம் 4 பாயிண்ட்.
2: என்ன?
4: 1, லேட்டா வந்தா. ஒரு சாரி கேட்டல.
2: ஆமால.
4: 2, உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவளே விட்டை கூல் காஃபி அப்படின்னு ஆர்டர் பண்றா. நான் வெனிலா தானே கேட்டேன், அவ ஸ்ட்ராபெரின்னு ஆர்டர் பண்றா.
2: என்ன பொண்ணுங்க மனசு?

0: இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா
1: மச்சா? இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு.
0: இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு.
1: ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம், அந்த கட்டம் போட்டதை எடுங்க.
0: நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம்.
2: நீ பாட்டு காட்டிடுவ, காசு கொடுக்கறது யாரு?
1: நீங்கதே.
2: ஐ கம்மனிரு, யோ பில்லு போடு.
0: என்னது
2: பில்லு?
0: ஓஹோ, பாப்ப நாயகன் பாளையமா?
2: அந்த ஊருக்காரங்களுக்கு பில்லு போட மாட்டியா?
0: போடுறேன்.
2: யாரியா? கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க.
0: மொத்தம் 995 ரூபாய் வருதுயா.
2: எப்பா ஒரே அல்ல அள்ளிட்டா, இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம்.
1: வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன
2: பண்ணி குட்டி போட்டா லாபண்டி? இந்த துணி குட்டி போட்டா லாபமா?
1: போடுதாமா.
0: ஏன்பா, இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க.
2: 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு.
0: யோ, ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா.
2: பின்ன ஏதாவது வாங்கிக்கண்ண.
0: துணி ஏதாவது வாங்கிக்கன்னு.
2: துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையறான் பாரு சில்லற.
0: அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்களை ஜோடியா ஜப்பான சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம்.
1: 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ ஐயோ, மச்சா மச்சா, சப்பானுக்கு போலாம் மச்சா, வாங்க மச்சா.
2: நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கே போனது இல்லடி. சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறது?
0: அத பத்தி நீ கவலைப்படாதயா.
2: நீ கவலைப்படுறீங்களா?
0: இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம், அதுக்கான செலவையும் நாங்களே
1: ஏத்துக்கிறோம்.
2: அப்போ 5 ரூபாய்க்கு 8 முளை வெட்டி கொடு.
0: 5 ரூபாய்க்கு 8 முளமா?
2: சரி, 4 முளம் கொடு.
0: இந்த
2: இது என்ன கடை துடைக்கிற துணியா?
0: சோ, 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்த பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு.
1: உங்க பேர சொல்லுங்க.
2: மயில்சாமி.
1: அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா.
0: முப்பாத்தா
1: பேர் எடுத்தாரு பாப்பநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர்.
2: தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்துடாத, நாயகி ஜாஸ்தி.

0: ஒரு ஊதர தான் இந்த பொண்ணு ஆரதியும் பாக்குறப்ப சில்லாரா மோகனாம்பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி
1: இருக்காங்க. சில்லாரா மோகனாம்பள்ளி படம் பாத்திருக்க நீ?
0: இல்ல.
1: சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா?
0: இல்ல.
1: அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன?
0: சொல்றா
1: சொல்லு.
0: போல
1: சொல்றீங்க? ஐயாவா நான் என்ன கிழவனா?
0: தம்பி சொல்றேன் தம்பி, இப்படிதான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கு எல்லாம் வா, பத்து பத்து ரூபாய் தர்றேன். இந்த மாதிரி போலீஸ் பேசி அதிரி அந்த டவுனுக்காரன் கார ஓடுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
1: நீ போ, ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா?
2: ஒரு விளம்பரம்.
1: என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்குத்தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறாங்க, போக மாட்டாங்க. அதே 33 எல்லாம் நிக்கிறாங்க. இவனுக்குதான் பிறந்தார்களா இந்தியாவில? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவங்க கூட சேர்ந்து நீ ஏன் பெரிய இது மாதிரி சொல்லு?
3: கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரையை கும்பல்ல மாட்டிக்கிட்டேன்.
1: அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய
4: பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்ட எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாட்டுவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ, போட. ஏய், இப்படி போடு போடு. உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான்.

0: வந்தா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: கன்னித்தீவுல லைலா என்னாச்சு?
1: கவர்ச்சி படம் யாருன்னு பாரு.
2: முத பக்கத்துல டாக்டர் அப்துல் கலாம் பத்தி நியூஸ் வந்திருக்கே, படிக்க மாட்டீங்களா?
1: அவர் யாரு?
2: கஷ்டம். ஹாய், ஒரு பாக்கெட் கேன்சர் கொடு.
3: சூப்பர் சூப்பர். அமெரிக்கால ஒரு வேலை பாரு.
2: என்ன படிச்சிருக்க நீ?
3: 4th class ஃபெயில்.
2: சபாஷ், பில் கேட்ஸ் வீட்ல கேட் திறக்கிற வேலை இருக்கு, போறியா?
3: அது அவரே பாக்கட்டும்.
2: உனக்கு எஸ்கே ஜாஸ்திடா.
3: எஸ்கேனா?
2: அது அவர்கிட்ட கேட்டுக்க. பாட்டி, சிகரெட்.
3: பேசக்கூடாது.
2: This is called Kellogg's. எங்க சொல்லு, Kellogg's.
4: அது என்னமா கேப்பே போறோம்.
2: கரெக்ட். அதேதான். அதத்தான் இப்ப மாடர்னா பாக்கெட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் புரோட்டீன். இப்பெல்லாம் சிட்டில பொண்டாட்டிங்க யாரும் புருஷனுக்கு சமைக்கிறதே இல்ல. இதுல பாலை ஊத்தி இன்னைக்கு கெல்லாக்ஸ் நாளைக்கு பால் ஆக்கிட்டாங்க.
4: அட சண்டாளிகளா?
2: அந்த மைக் செட் வச்சு சொல்லு, எல்லாருக்கும் கேக்குற மாதிரி. பாட்டி, லுக். ஹே, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். டபுள் இன்ஜின் போட்டுக்க பிரேக் இருக்கா? இன்னையா உன் தெருவுல உள்ள எல்லா குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு கோயில் திருவிழாவுக்கு போறியா? நீ பெத்ததுங்களா? மேல இருந்து பார்த்தாக்க அழகர் ஆத்துல இறங்குற கூட்டம் மாதிரி இருக்குதையா?
5: சும்மாரியா கண்ணு பட்டு போகுது. அப்புறம் பிரசவத்துக்கு போயிருக்க என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கணும்.
2: இன்னொரு பிரசவமா? அட பாவி, வண்டியிலே லோடு, வீட்டிலே லோடா? குடும்ப கட்டுப்பாட பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை யூஸ் பண்ணுங்கன்னு தலதலையா அடிச்சுக்குது ஐயா.
5: அதே கவர்மெண்ட் தான் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
2: கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லுதா? எங்கயா சொல்லுது?
5: அதோ அங்கன பாரியா.
2: பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர். யோ, அது வேற பிளாஸ்டிக், இது வேற பிளாஸ்டிக்யா? தமிழக அரசே, முதல்ல இவங்களுக்கு இந்த வித்தியாசத்தை சொல்லி கொடு, இல்லனா 6 கோடி ஜனத்தொகையை 8 கோடியா ஏத்திடுவாங்க. இவங்க அறியாமையும் பிளாஸ்டிக் மாதிரி தாரா, அதை அழிக்கவே முடியாதா?
4: ஆமா, குழந்தை பிறக்காதுன்ற பிளாஸ்டிக்ன்றது என்ன பிளாஸ்டிக்?
2: உனக்கு எத்தனை குழந்தைங்க பாட்டி?
4: 35 சேர்த்து 12 எனக்கு.
2: டூ லேட். இனிமே உனக்கு சொல்லி புரிய வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. சொசைட்டிக்கு போதுமான டேமேஜ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஏன்டா யூஸ் பண்ணி வந்தேனாய்?
4: ஆர்சாமியை பாத்தீங்களா? அதே வண்டில பிள்ளைய கொண்டு போறேன்.
6: அவன் பொண்டாட்டிக்கு பிரசவத்துல 8 குழந்தை பிறந்திருக்கு.
2: அப்படியா? அதுக்கு டெலிவரி பார்த்தது நீதானா?
6: அது மட்டும் இல்ல, அந்த வண்டில போற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த ராசியான கையால தான் பிரசவம் பார்த்தேன்.
2: அந்த கைக்கு நான் ஒரு பரிசு தர போறேன். கொஞ்சம் தூக்குனாப்புல காட்டு.
6: அவங்க

பாலாக்கி களியாட்டம் போடும் கள்ளை பாலாக்கி களியாட்டம் போடும் கடவுள் இரு

0: எனக்கு சிவமயமே இறைவா.
1: இறைவா
0: என்னது?
1: பத்து ரூபா
0: அச்சனையா இருந்தா தட்டுல போடு, காணிக்கா இருந்தா உண்டியல போடு, என்கிட்ட குடுக்கறேன்.
1: டிப்ஸா வச்சுக்க.
0: நேக்கு எதுக்குடா டிப்ஸ்? நான் என்ன லாட்ஜ்ல ரூம் பாயா இல்ல ஹோட்டல்ல சர்வரா இருக்கனா?
1: ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சீங்கன்னா என் பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
0: என்ன 3 மணி 4 மணி பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் புரியலடா.
1: புரிய வைக்கிறேன். என் லவ்வரு டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. 3 மணிக்குதான் அவள கிளாஸ் முடியுது.
0: ஓ,
1: நீங்க நார்மலா மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில இல்லன்னு நினைச்சுட்டு அவ வரமாட்டான். நீங்க சரியா 3 மணிக்கு கரெக்டா 4 மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில இருக்க நினைச்சிட்டு அவ கரெக்டா வந்துருவா. நாங்க கோயிலுக்கு பின்னால
0: உட்காந்துக்கிட்டு
1: ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் சொல்ல வந்தேன். இப்ப மணி 3, நான் இங்க இருக்கேன். 4 மணி அடிங்க, குடிங்க. பார்த்து
0: உன் பேர் என்ன?
1: ரங்கமணி.
0: அவா பேரு?
1: தங்கமணி.
0: ரங்கமணி தங்கமணிக்கெல்லாம் இந்த மணி அடிக்காதரா, இந்த பிச்சமணி தான் அடிப்பான். ஏண்டா, ஏற்கனவே புலப்ப மாத்திட்டானவளேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப நீ இந்த புலப்பை மாத்துறியா? அவவே இன்டர்நெட் இமெயில் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க சிக்னல் மணியில, அதுவும் கோயில் மணியில. பகவானுடைய மணி உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு.
1: தெய்வீக காதலியா?
0: எது தெய்வீக காதல்? இதா கற்பூரத்தை கோயில் உட்காந்து லவ் பண்ண, அதுக்கு பேர் தெய்வீக காதலா? பிச்சு பண்ண இந்த பிச்சு.

0: பண்ணிட்டு இருக்க பேபி? நாய் சிங்கி பிடிச்சு ஆட்டிட்டு இருக்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்?
1: மேல பாருங்க.
0: ஆ, பெல் மணி.
1: இவ்ளோ பெரிய பெல்ல நான் பார்த்ததே இல்ல.
0: பார்த்ததே இல்ல? நீ போய் சொல்லாம சொல்லு, பார்த்ததில்ல?
1: சத்தியமா பார்த்ததில்ல.
0: மணிய வாங்கிட்டு நடிக்காம இங்க வந்து கிராமத்து மணி அடிச்சிட்டு இருக்க. நீ என்ன அடிச்சிட்டு இருக்க? நீ போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆவனா? வாட் நான்சென்ஸ் இஸ் ஹேப்பனிங் ஹியர் ஐ சே.
1: நான் தயாரிக்க போற படத்துல உங்களை தான் டைரக்டரா போடணும் நினைச்சேன். அதான் திட்றீங்களே.
0: யார் திட்னா? யார் திட்னீங்க? பேபி மணி அடிச்சிட்டு இருந்தியா? நீ எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டோ கரெக்ட் கரெக்ட் லுக் கொடுக்குற. பிரமாதமா அடிக்கிற. ஆனா அப்புறமா அடிச்சுக்க. நீ போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிப்பா. போமா போமா போமா போமா.
2: ஏன் அடிச்ச?
3: ஃபீல் பண்ணலாம்னு அடிச்சேன். ஃபீல் பண்ணலாம்னு அடிச்சேயா?
2: சினிமா ரொம்ப இப்ப சாஞ்சி போச்சுல சார்.
0: ஏன் நீ அதை நிமித்த போறியா?
2: எனக்கு சினிமால நடிக்கணும்னு ரொம்ப ஆசை சார்.
0: அதுவே குத்துயிரும் கொலையுருமா இருக்கு. நீ அதை ஒரே அடியா கொண்டு
2: அவங்கள விடவா சார் குடும்பம் பண்ண போறேன்.
0: என்ன விஷயம்? என்ன
1: எனக்கு பர்த்டே சார்.
0: ஓ, உனக்கு நீ பர்த்டேயா? யாருமா கேட்டா? இதெல்லாம் நல்லா இரு. அம்மா, நீ தமிழ் பேசுவியா? அப்படின்னா பாம்பேல போய் ட்ரை பண்ண போ. போ,
1: எடுத்துக்கோங்க சார்.
2: தேங்க்யூ. எப்படி சார்
0: டிஃபன் சாப்பிடலையா?
2: நமக்கு ஸ்வீட் எல்லாம் பிடிக்காது சார், அதான் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன் சார். நீங்க பண்ண படத்துல நான் ரொம்ப விரும்பி பாக்கேன்.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
2: அம்மா, நீங்க பண்ண படத்துல ஒரு மூணு படம் மட்டும் சரியா ஓடலையே சார்.
0: அதுக்கு பல காரணங்கள். நான் இல்ல.
2: நீங்க மொத்தம் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? ஐயோ பாவம். அதான் சார், உங்களுடைய அடுத்த படமாவது நல்லா ஓடணுங்கிறதுக்காக நானே கதை எழுதி வச்சிருக்கேன் சார்.
0: என் அடுத்த படத்தையும் ஃப்ளாப் ஆகிறதுப்பா.

0: கருவாட்டு குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. இந்த வாசனையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கஞ்சி கதையை முடிச்சிட வேண்டிதான்.
1: அப்படின்னு பாத்து நீ உரியல உறிஞ்சல பார்த்தா நான் உள்ள உரிய போட்டுருக்கு. மெல்ல உரியா பாட்டி வெளியூரா?
0: ஆமா.
1: எங்க மாடு வாங்க வந்தீரா?
0: இல்ல தச்சுனால.
1: கருவாட்டு குழம்பு வடையெல்லாம் எப்படி இருந்துச்சு?
0: பிரமாதம்.
1: திருப்தி தானே?
0: பரம திருப்தி.
1: ஆமா, நம்ம வீட்டு குழம்புல அப்படித்தான் இருக்கும். இந்தாங்க சிட்டியை பிடிங்க.
0: எதுக்கு?
1: கருவாட்டு குழம்பு வாடை என் வீட்டுல இருந்து வருது, அதை பிடிச்சுதானே சாப்பிட்டீரு. அதுக்கு தான் இந்த புள்ள எடுப்பத்துருவாய.
0: வாசனைக்கு காசா? என்ன அநியாயமா இருக்கு?
1: என்ன நுணியாயமா இருக்கு? இப்ப தேட்டருக்கு படம் பார்க்க போறீங்களா? அங்க கவர்ச்சி கண்ணியை நீயா கட்டி பிடிச்ச ஆடுற?
0: இல்ல,
1: கண்ணு பாக்குது காது கேக்குது. காசு குடுத்துறீல?
0: ஆமா,
1: அதே மாதிரிதான் இது. நம்ம வீட்டு குழம்பு இந்த மூக்கு தானே உறிஞ்சு, அதுக்கு தான் 10 ரூபாய் எடு.
0: இந்த வேலை நம்ம கிட்ட வேண்டாம். முடியாது முடியாது முடியாது பாய், முடியாது.
1: அப்ப மூக்கு அடி எடுக்காச எடு,
0: குடுத்துறா.
1: அடிச்சனா மூஞ்சி முதுகு பக்கம் போயிடுறா. எடியா எடுக்காச.

0: ஜெகன் மோகனி படத்தை பயத்தோட பார்த்தா நீ ஜெயமாலனோட இடுப்ப பாத்துட்டு சம்ம ஸ்ட்ரக்சர் சொன்னால் தானே நேத்து
1: உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம பேசாதீங்க. கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல.
2: மச்சி எம்டி வர
0: என்ன விலைக்கு தெரியாம பூதம் வருது? முடி ஓட்டன முள்ள மன்றி கேக்குது, பதில் சொல்லு. முள்ள மன்றி சொல்ல மாட்டியா?
3: சார் கண்டனா சார், பம்பரிங் சார். ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ.

0: ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா வரம்பா வா வா வா வா சொல்லலங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டு எடுத்து போடுறேன்.
1: ஆமாப்பா பாத்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு.
0: உங்க பேர் ராசிக்கு பாரதி ராஜா வந்திருக்காரு.
2: என்னையாது கிளிச்சூச்சியம் பார்த்தா முரிய வருவாரு, பிள்ளையார் வருவாரு, பாதாள காளி வரும், பத்திரகாளி வரும், பாரதி ராசா வந்திருக்காரு.
0: சாமி படம்லாம் ஓல்டு, இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களும் மாறிக்கிட்டோம்.
2: அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் கிளீல கொண்டாந்துருக்கணும். என்ன கோச்சுக்கிறாதயா, இத வச்சு என்ன சொல்ல போற?
0: கலைஞர் படம் வந்தா அரசியலுக்கு போவேன்னு சொல்ல போறேன், அசத் மேத்தா படம் வந்தா ஜெயிலுக்கு போவேன்னு சொல்ல போறேன்.
2: சரி எனக்கு என்ன சொல்ல போற?
0: பாரதி ராஜா படைய ஒண்ணுக்கு உதவாத கல்லையே நடிக்க வச்சிருக்காரு, நீ பெரிய நடிகனாக
3: போறேன். கேட்க மாட்டாய்
2: என்ன மாதிரி துபாய்க்கு போனமா, ஒரு மூணு வருஷம் இருந்தமா, அங்க இருந்து இங்க வந்தமா, செண்டடிச்சமா, செட்டில் ஆனமா, நாலு குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான இல்லாம இன்னும் உங்க அப்பா ஈசாக்கு மாதிரியே
4: தெரியுது. பெத்து போட்ட நேரம் அப்படி
2: அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்ள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலைசீவி பவுடர் அடிச்சு விபதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குளச்சி அடிக்கலாம்டா.
5: அப்படியே வச்சா
2: அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர். இங்க வந்து சைக்கிள்
5: என்னடா
2: பொசுக்கு மரியாதை பேசிக்கிட்ட? ஏன்டா இங்க வந்து நாலு சாய் சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிக்கிட்ட ராஸ்கல்.
5: என்ன
3: பாவி
2: இவ்வளவு கோபக்காரன் நம்ம தெரியாம போச்ச.
5: என்ன
2: கண்ட வருது? ஆஹா மேல வர வினைய வச்சிருக்கமே, இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி?
6: சதாம் ஹுசேன் இல்லங்க.
2: சதாம் ஹுசேன் எவன் சொன்னா? எங்க ஆத்தாளுக்கு பேர வைக்கல போப்பா.
6: தமிழ்நாட்டுக்குள்ள அந்த டிரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நில்லு.
2: தமிழ்நாடு கிடையாது இந்தியா. இந்த பாரு
6: போகாத,
2: நின்னா செருப்பு மேல வளர்ந்துருமே.
6: நல்லா இருக்கியா? ஏயா கழட்டுறது அன்றவரா? இந்த ஐயா செருப்பு எடுத்துட்டு போயா?
2: செருப்பை எடுத்து குடுக்கிறியா? எரியான் எவனுக்கா தெரியும்?
6: நில்லுன்ற இல்ல.
2: இந்த பாரு நல்ல மனுஷ மாதிரி நடிக்காத. ஐயோ இறங்கின பச்சிலேயே ஏத்தி விடாஜிலே. ஏய் எவ்வளவு ஆண்டியா நல்லவள? எனக்கு தெரியாதவங்க கட்டி போட்டு வந்தேன்.

0: ஹே ஆண்டான் அடிமை எல்லாம் ஆண்டவன் இட்ட சட்டம், மேலோ கீழோ எல்லாம் விதியின் புத்தரவு.
1: ஹே ஆண்டான் அடிமை எல்லாம் சட்டம் அல்ல

0: லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்த சாமி, உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்சு பண்ணு தானே?
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ.
1: என்ன தள்ளிட்டு போ?
0: கொஞ்சம்

0: முனுசாமி முனுசாமி தப்பா
1: நம்ம தாலி இறக்குறானுங்க.
2: என்னையா கொடைய வச்சிட்டேன்?
0: மழை பெய்யுது நானே சொல்றியா?
2: இது மழை இல்லையா, ஃபவுண்டெயின். அப்படின்னா
3: நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி மச்சா.
0: அப்படியே உள்ள ஏ துணியெல்லாம் வந்து துவச்சு குளிச்சிட்டு வந்துடுறேன்.
2: யோ யோ, நீங்க அப்படி எல்லாம் குளிக்க கூடாதியா? குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல?
0: எவ்வளவு சொல்லு?
2: 10,000
0: என்ன
3: உனக்கு
2: தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும்.
0: வந்தா தப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்க.

0: இன்டர்வியூ போனோம், ஆட்டோ வருமா?
1: ஆட்டோ மட்டும் வராது, கூட நானும் வருவேன்.
0: ஓவர் நக்கல் பர்ச்சியா இருக்கிற.
1: சரி, எங்க போனோம்?
0: மவுண்ட் ரோடுக்கு தான்.
1: கிண்டின தான் வருவேன்.
0: இந்த மாதிரி எல்லாம் பேசுறா இந்த ஏரியா எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்.
1: ஆட்டோ தான் அவரோட தான், அதான் பர்மிட் எல்லாம் ஓடுது. சரி, பார்த்தா பாமாகுது, வந்து குந்து.
0: தேங்க்யூ சார்.
1: லக்கேஜ் கிதா?
0: நானும் என் படிப்பும் தான் லக்கேஜ்.
1: வேஸ்ட் லக்கேஜ் போப்பா. வாரத்துக்கு 80 ரூபா ஆகும், மீட்டருக்கு மேல 10 ரூபா கூடு.
0: மேலயா? என் சைட்ல வச்சு எடுத்துக்க மாட்டியா?
1: சரி, 90 ரூபா சேஞ்சா இருக்கா?
0: பின்னாடி லாரில வருது, வண்டி அடியா? ஓவர் பேச்சா இருக்குது. சைன் கியூ பை காஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு டான் கியூ.
1: நோ மென்ஷன் சார்.
0: டான் கியூ?
1: நோ மென்ஷன் சார்.
0: நோ மென்ஷனா? இது தேங்க் கியூ இல்லையா? டான் கியூ ஃபார்முலா.
1: ஃபார்முலாவா? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy. அது மாதிரி தான் இது. சரி, டென்ஷன் ஆகாத, வந்து குந்து. நானே பிஎஸ்சி பிச்சிச்சு.
0: எனக்கு எல்லாமே பிச்சிக்குச்சு. பிஎஸ்சி ஆட்டோ ஓட்டுதான். கமாரா தேஷ், ஏன் இப்படி ஆச்சு? இத கொஞ்சம் மூடிக்கிறோம்ப்பா.
1: அதை எதுக்கு எடுத்து விட்டா? மழை பெய்யுது.
0: என்னைக்கியா மெட்ராஸ்ல மழை பெஞ்சிருக்குது? தேங்கி நிக்கிற சேர சிட்டி பஸ் மேல வாரி அடிப்பான். ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துருக்கவன் வெத்தல எச்சிய காரி மூஞ்சி மேல துப்புவான். நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கிறேன், இந்த வாட்டி மிஸ் பண்ணவே மாட்டேன். அதான் சேஃப்டிக்கு இறக்கி விட்டுக்கிறேன். நீ வண்டி ஏடுறா. ஃப்ரண்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லாட்டி ஐன்ஸ்டீன் ஃபார்முலா சொல்லி என்னைய டென்ஷன் பண்ணுவேன். என்ன அதுக்குள்ள ஆட்டோ நின்றுச்சு? ஏன்பா, மவுண்ட் ரோடு வந்துருச்சு?
1: இல்ல சார், எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு.
0: கருமம், சீக்கிரம் போய் இருந்துச்சு வா. அடடா சார், நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன் சார். ஆட்டோக்காரன் நிறுத்துறது எனக்கு தெரியாது சார். சார், என்ன இறக்கி விட்டீங்கன்னா நான் ஓடி போயிடுவேன் சார்.
2: இங்க ரூல்ஸ் படியே வண்டி வழியில் நிறுத்த கூடாது. ஸ்டேஷன் இருக்கு, வந்துட்டு போ.
0: உங்க ஸ்டேஷன் எங்க சார் இருக்கு?
2: தாம்பரத்துல இருக்கு.
0: தாம்பரமா? நான் மவுண்ட் ரோடுக்கு இன்டர்வியூ போகணும் சார்.
2: அது என் கண்ட்ரோல்ல கிடையாது.
0: ஆஹா, இன்டர்வியூ போச்சே.

0: பரவாயில்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: ஏ ஆட்டோவே, நீ எப்பொழுது வருவாய்? மீட்டருக்கு மேல் பணம் கொடுக்க எங்களிடம் இல்லை, வருவாய்.
1: இப்ப நீ பேசுனதெல்லாம் சங்க தமிழா?
2: எங்க தமிழ்யா, அர்ஜென்ட் காங்கில வந்தா தப்பு இல்லங்கற.
3: அப்படியே அர்ஜென்ட் சிதாயா எனக்கும் வாக்கையே கேட் வாக் மாதிரி மாத்தி விட்டானே. ஓகே, ஹேய், வர வர வவ்வால் கூட ஹியூமன் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணுதுடாப்பா. யாரா நீ? தெப்பமா நனைஞ்சிருக்கியடா, இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த?
4: நீ எங்க இருந்தா?
3: ஒரு குரல் குடுத்துக்கலாமேடா, ஸ்டாப் பண்ணிருப்பன்ல.
4: குரல் குடுத்தயா? நீ கிழக்க பாத்த, மேக்க பாத்த, ஆனா நீ கீழே குமிஞ்சு பாத்தயா?
3: குனிஞ்சு பாக்க நீ என்ன குரக்கொடையில் பார்க்காடா? டே, கோட்ட அடிச்ச குரங்கு, இனிமே இந்த மாதிரி மேட்டுக்கு உட்கார போது தலையில ஹெல்மெட் போட்டு உட்காருங்கடா, நான் வர்றேன்.
4: ஹலோ, இல்லையா?
3: என்னடா மூஞ்சி, என்ன தேடுற? என்னடா குனிஞ்ச? கல்லு, இது இருக்குடா
4: உனக்கு தாயா?
3: ஒரு சாக்கு கிடைச்சிருச்சா?

மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெட்கமில்லை, துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை.

ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது.

0: நல்லது உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஓடி போயிரு, ஓடி போயிரு. நீயும்
1: அல்வா சாப்பிடுறீங்களா?
0: எனக்கே அல்வாவா? ஓடு.

அந்த சூட்டுக்கு நான் வந்து ஜோட்டுக்கு நான் இப்போது ஜோடு அந்த சூட்டுக்கு நான்

0: என்ன
1: என்ன,
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: டேய் பழனி,
1: ஏப்பா
0: நீ வடக்கு பக்கம் போ, நாங்க ரெண்டு பேரும் கிழக்கு பக்கம் போறோம். இன்னைக்கு ஆளாளுக்கு 10 டியூப் லைட், 2 ஃபேன், 2 அயன் பாக்ஸ் வச்சு வித்தாகணும். அப்பதான் கம்பெனி கட்டுப்படியாகும். புரிஞ்சதா?
1: ஆமா, பெரிய கப்பல் கம்பெனி. இந்த பாருப்பா, எவனா அவனா வாங்கினா தான் விற்க முடியும். சும்மா கட்டாயப்படுத்தி எல்லாம் விற்க முடியாது.
2: என்ன எம்டி சொல்றாரு, இப்படி ஏத்தது பேசிட்டு
1: இருக்கீங்க. சும்மா, 3 ஓட்ட சைக்கிள், 30 டீப், 10 பேனு, 10 கடிகாரம், மொத்தோட இதான். இதுக்கு பேர் கம்பெனி, இதுக்கு ஒரு எம்டி, 2 அல்லக்கை வேற. நியாயமா ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல.
0: அப்புறம்
1: என் பரம்பரையே டிஜர்டன்ட் பரம்பரை. எவ்வளவு காத்த வாயில
3: வச்சிருக்கான்
0: பாட்டி. நாங்க இந்த ரேடியோ டியூப்லைட், ஃபேன், அயன் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல குடுக்கறோம். நீங்க முதல்ல அட்வான்ஸா 10 ரூபாய் கொடுத்தா போதும். மீதிய டெய்லி 1 ரூபாய் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம்.
3: அப்படியா? வாங்க வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க தம்பி.
0: உங்களுக்கு எந்த பொருள் வேணும் சொல்றீங்களா?
3: அது இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா, டியூப் லைட்.
0: ஆமா,
3: இங்க பாத்தீங்களா, டிவி. இது அயன் பாக்ஸ். எல்லாமே எங்க வீட்ல இருக்கு, நீங்க கிளம்புங்க.
0: மாட்டி, இத நீங்க வாசல்லே சொல்லிருக்கலாமே.
3: இத நீங்க நம்பணும்ல, அடிக்கடி வந்து இப்படி சொல்ல கொடுக்க கூடாதுல, அதனால உங்களை உள்ள கூட்டு உட்காரச்சே. கிளம்புங்க.
2: சரியான இடக்கம்பளவு தெரியும் உங்களுக்கு. வா, வேலை வரத்துக்கு போலாம்.
4: என்னது
1: ரேடியா
4: பாடுமா?
1: சுச்சி போட்டா பாடும்.
5: செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி.
4: இது பேர் பாட்டா?
1: இது பாட்டா? பயணம் யாருக்கு சேட்டையை காட்டுற? வாவன் கிரண்ட காலம் வெட்ட.

0: என்னைய மாதிரி மேலதிகாரிய நம்பி அனுப்பாம நேத்து வந்து இம்பிட்டுக்காண்டு பையனை நம்பி அனுப்புறீங்களே, அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை?
1: யோ, நீ சொல்லிடுவியா? உனக்கு கோர்ட்டுக்கு ராசியே கிடையாதுயா? இவரே அழைச்சிட்டு போட்டியா?
2: அதெல்லாம் முடியாது. நான் ஏட்டையா கூட தான் போவேன்.
3: ஏய், என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போற, இவர் கூட தான் போறேன்னு அனுப்பிடுகிற? யார் கூட போனாலும் நீ கோர்ட்டுக்கு தானே
0: போவ? ஷட் அப், நீ பேசப்படாது. ஒரு அக்கிஸ்டுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவன் என் கூட தான் வரவே நட முடிப்பான்.
1: யோ, உன் பேச்சு ஸ்ட்ராங்கியா, ஆனா உன் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கியா. இவரே அழைச்சிட்டு போட்டியா?
0: சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா அந்த பையனை வேணா என்கூட அனுப்பிங்க.
1: யோ, கூட போயிட்டு வாயா.
0: அது என்னப்பா விளையாட்டு, போட்டு மேலே போற.
3: ஏன் ஏட்டை அழுகிறீங்க?
0: அழுகிறனா? நான் கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது. அதையும் மீறி கலங்கினா நான் கடமை தவறிட்டேன்னு அர்த்தம்.
3: அப்ப அழுதது யாரு?
2: அழுதது அவர் இல்லன்னா
3: ஏண்டா அழுகிற?
2: ஜெயிலுக்கு போனா என்ன பெத்த தாய பாக்க முடியுமோ முடியாதோ, அப்படியே பாத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு நினைச்சா அது இனிமே நடக்காது போலுது.
3: ஏய், அழாம பேசுறா.
0: ஹலோ, இப்ப அழுதது அவ இல்ல.
3: செண்டிமெண்ட்டை
0: கேட்டா உருகுற தங்கமாவும் இருக்கணும். இவன் அவன் வீட்டு கூட்டி போய் அவன் தாய பாக்க விட்டுவிட்டு அப்புறமா கோர்ட்டு கூட்டி போவோம்.
3: இப்பவே லேட், 11 மணிக்குள்ள இவன் கோர்ட்ல ஒப்படைக்கணும்.
0: ஒரு உயர் அதிகாரிய மதிக்காம ஏத்தி பேசுறா ராஜா.
3: நான் என்ன
0: சொல்றேன்? பெத்த தாய பாக்க போறான், பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும். இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும் போது கையில விளங்க வச்சுக்கிட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விளங்க அவுத்துடு.
3: வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
0: ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
3: ஏட்டையா, நான் சொல்றது
0: சடா பிவார் ப்ளடி மவுத் அண்ட் ரிலீஸ் ஹிம் எவ்ரி ஆட்டம்.
3: போடாடி.
0: டேய், ஏ அழுகிற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதரா, தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதரா.
3: தாயும்
0: பிள்ளையும் பிரிக்கிறல்ல, அவளை சந்தோஷம் உனக்கு சர்வாதிக. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. நம்பி அனுப்பணே. ஐயோ, இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை, நம்ம ஒரு பெரிய அதிகாரிகனால ஆப்பாயிட்டான்.
3: அறிவிருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்றதானே திக்கிற. படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டே தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டிபிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் நீதாண்டா. இதுல தப்பு தப்பா என்னமா வேற சொல்ற? என்ன பேசுவே, பேசுறான் ஏதாவது என்னடா? அப்படி முறைக்கிற என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? உங்ககிட்ட
0: என்னடா பேச்சு?
3: இன்ஸ்பெக்டர்
0: போய் எவ்வளவு என்ன நம்புப்பா?

0: என்னையா இது ஔவையார் ஆம்பளை வேஷத்துல வந்த மாதிரி என்னாச்சு?
1: முதுகு புடிச்சுக்கிச்சு.
0: இப்படி உட்கார முடியுமா?
1: முடியாது.
0: எப்படி புடிச்சது?
1: அது தரையில ஏதோ பல பலன்னு தெரிஞ்சது. தங்கம் நினைச்சு குனிஞ்சேன். அது ஜரிய பேப்பர் இதுதான் கிடைச்சது.
0: தனக்கு சொந்தமில்லாத பொருளுக்கு ஆசைப்படுறவன் என்ன கதி ஆவான்றத உலகம் இனிமேலாவது ஒன்ன பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்.
1: கடுப்புல இருக்கேன், கருத்து பேசுறீங்களே டாக்டர்.
0: நான் தான் பேசுறேன். ஓபிக்கு உடனடியா வா.
1: டாக்டர் மருந்து
0: வருதியா? அப்படியே கொஞ்சம் திரும்ப முடியுமா? லைட்டா லைட்டா. அப்படியே கதவை நோக்கி போ.
1: டாக்டர் சரியா போச்சு டாக்டர்.
0: நவ் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். செல்லா நீ போலாம்.
1: இது என்ன மருத்துவம்?
0: ஹோமியோபதி, அலோபதி, குரோர்பதி மாதிரி. இது நர்சோபதி.
1: ரொம்ப நன்றி டாக்டர்.
0: 100 ருபீஸ் புனியாதே, நானே எடுத்துக்கிறேன். நீ போ.

0: டாக்டர், என் அப்பாவை காப்பாத்த முடியாதா?
1: அடிபட்ட காயம் உடம்பு பூரா இருந்தாலும் பாதிப்பு என்னமோ இதயத்துலதான். அதனாலதான் அவரை காப்பாத்த முடியாத கண்டிஷன். சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க.
0: அவங்க எல்லாம் ராஜஸ்தான்ல இருக்காங்க.
1: ஒட்டகத்தை பிடிச்சாது உடனடியா வர சொல்லுங்க. கொஞ்சம் வரியாமா
0: டாக்டர்?
1: நான் ஒண்ணு இன்டர்நெட் டாக்டர் இல்ல, தைரியமாவா. ஒரு முக்கியமான விஷயம், அவர் இருக்க போறது இன்னும் அரை நாளோ ஒரு நாளோ, அதனால அவருக்கு அதிர்ச்சி தர எந்த விஷயத்தையும் அவர் கேட்கவோ பார்க்கவோ கூடாது. ஓகே, பாத்துக்கோ.
2: எனக்கு இங்க வந்த
3: பாடிய பாத்துட்டு போலான்னு
2: வந்தேன்.
3: டாடிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். அங்கிள் அங்கிள், நான் ஆட்டோ ஆர்மோ வந்திருக்கேன், உங்களுக்காக எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, இதுக்கு ஹிந்தில
4: என்ன?
3: துஷ்மன். இந்தாங்க துஷ்மன். அதனால நீங்க போய் சேரு முன்னாடி எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி
4: வச்சிருக்கேன்.
3: அநியாயமா இப்படி செத்து போய் என் காதலுக்கு சமாதி கட்டிட்டு ஐயா, எல்லாமே உன் பொண்ணு கொடுத்த ஐடியா தான் ஐயா. பாக்குறவங்க என்னமோ நானே உன்ன கொலை பண்ணதா தப்பா பேச மாட்டாங்களா? அநியாயமா ஒரு ஆட்டோ காரன ஆயில் கைதி ஆக்கிட்டு ஐயா, நீ நல்லா இருப்பியா?
4: என்னோட
1: கை மெடிக்கல் மிராக்கிள். நான் மார்ச்சரி கூட சொல்லி வச்சிட்டேன், ஆனா இவர் பொழைச்சிட்டாரு. ஒரு அலோபதி டாக்டரால செய்ய முடியாத ஒரு ஆட்டோ டிரைவர் செஞ்சிட்டாரு. அம்மா, இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இவர் நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். சேஜி, நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த தம்பிக்கு சொல்லுங்க. வர வர தப்பிச்சுட்டானே
5: துஷ்மன். என்னடா இது ரவுடி கட்டு,
3: ஸ்டைல் கட்டு.
5: ஏட்ரா
3: இந்தாங்க
5: கை கொடு.
3: எதுக்கு?
5: ஹாத்தியனா பேட்டி,
6: ஏ ஜீவன் கா பந்தன்.
3: தேங்க் யூ
5: மாப்ள. என்ன ஆலோபதி டாக்டராலே காப்பாத்த முடியலையே, நீ எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தனே?
3: குமாங்குதோ பதி, குமாங்குதோ பதி.

0: படச்சே போகத்த மேல இறங்கி வாடா.
1: வாங்க, நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. வாங்கம்மா வாங்க, உள்ள போங்க.
1: என் பெருமை ஏன் வாயால சொல்லக்கூடாது? ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சு. யாரு
2: அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கூட மட ஒத்தாசை பண்ற விசேஷ தண்ணி ஒரு நல்ல செட்ட போட்டா வேலைக்காரங்கறதே மறந்துருவியா?
1: அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசுல விடு.
0: வேலைக்காரன்
1: தெரிஞ்சா வேட்டியாண்டா தூக்குற? நான் என்ன இந்த ஊர் நாட்டாமஞ்சனா? நீங்களா தப்பா புரிஞ்சுக்க, நான் என்னடா பண்ணுவேன்? போங்கடா போய் வேலையை பாருக்கடா.

0: கவுண்டர், இதோ கூட்டம் நினைக்கிறாங்களே, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த வீடு. கமானியா,
1: கால் குட்டிச்சுப்பா,
0: தொட்டு கும்பிடுங்க.
1: சப்க்ரோ சப்க்ரோ,
0: என்ன சொல்றாரு?
2: இந்தி தெரியும்னு சொன்னீங்க,
0: அந்த இந்தி வேற, இந்த இந்தி வேற.
2: ஓ, இந்தியில ரெண்டு இருக்குன்னு இப்பதான் நான்
0: தெரிஞ்சேன். ஏய், யார பார்த்து நிப்பாட்றீங்க பாத்தியா?
1: எங்க முதலாளி ஆளா? குட் மார்னிங், ஜா ஜா.
0: பாத்துக்கிட்டீங்களா? சத்யநாராயணா, வணக்கம்.
1: வணக்கம்
0: அண்ணன், கொஞ்சம் பாக்கணும்.
1: பூஜையில இருக்காரு, உள்ள போயிருங்க, வந்துருவாரு.
0: சரிண்ணா, இங்க பாருங்க, ரஜினி சார் எது கேட்டாலும் ஆமா ஆமான்னு சொல்லணும், புரியுதா? அப்படி சொல்லணும்னா உங்க கதையை ஓகே பண்ண மாட்டாரு. நான் முத போறேன், நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்க.
3: வணக்கம், உட்காருங்க.
0: பரவாயில்ல அண்ணா,
3: உட்காருங்க.
0: ஷூட்டிங் போற நேரத்துல நான் உங்களை தொந்தரவு பண்றதா நினைச்சுக்கிறாதீங்க. உங்கள்ட்ட உயிர் பிச்சை கட்டு வந்திருக்கேன்.
3: உயிர் பிச்சை?
0: என் கூட பிறந்த அண்ணன் உங்க மேல உயிரே வச்சிருக்காரு, ஒரு நல்ல கதை ஆசிரியர். எங்க அவர் கதையை உங்கள்ட்ட சொல்ல முடியாம போயிருங்கிற பயத்துல அவருக்கு நாலஞ்சு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எப்படியாவது அவர் கதையை கேட்டு அவருக்கு உயிர் பிச்சை கொடுங்க.
3: கூப்பிடுங்க
0: அண்ணா. வாங்க.
2: வணக்கம்.
3: உங்களை பத்தி உங்க கூட பிறந்த தம்பி எல்லாம் சொன்னாங்க.
2: கூட பிறந்த தம்பியா? ஆமா ஆமா.
3: உட்காருங்க. பாவம், உங்களுக்கு என்கிட்ட கதை சொல்ல முடியாம நாலு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு உங்க தம்பி சொன்னாங்க.
2: எனக்கு ஆச்சு. ஆமா, I am telling story, very important matter.
3: எனக்கு தமிழ் தெரியும்.
2: தமிழ்ல கதை சொல்லலாமா? இந்தியாவிலேயே, என் உலகத்திலேயே இதுவரைக்கும் யாருமே சொல்லி இருக்க முடியாத ஒரு புதுமையான கதை சார் இது.
3: கதை சொல்லுங்க.
2: ஏ சென்டர், பி சென்டர், இசட் சென்டர் வரைக்கும் ஓகோன்னு ஓடக்கூடிய ஒரு கதை சார் இது.
3: கதை சொல்லுங்க.
2: கதை என்ன சார்? காரம், மனம், குணம், கடுகு, உளுந்தம் பருப்பு, சென்டிமெண்ட், இப்படி மசாலா கலந்த ஒரு கதை சார் இது.
3: முதல்ல கதை சொல்லுங்க.
2: நம்ம கதையை ஓபன் பண்ண உடனே அழகான ஒரு கிராமம், அந்த கிராமத்துல பச்சை பசேலுங்கிற செடிகளும் கொடிகளும் ஆறுகளும் குளங்களும் குட்டைகளும் இருக்கு சார்.
3: அது லொகேஷனுங்க.
2: அதான் லொகேஷனா? அந்த கிராமத்துல ஒரு பெரிய மிராஸ் சார், அந்த மிராசாருக்கு ஒரு பொண்ணு சார், அந்த பொண்ணுக்கு சுயவரம் நடத்துறார், சுயவரத்தை ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட்ல நடத்துறார், 18 பட்டி மிராசாரர்களை வர வைக்கிறார், நடுவுல ஒரு ஏர்கலப்பி வைக்கிறார். அங்கதான் சார் கதையினுடைய நாட்டே இருக்கு. அந்த ஏர்கலப்பிய யார் எடுத்து வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு தன் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்றார். 18 பட்டி மிராசாரும் வர்றாங்க. அந்த ஏர்கலப்பிய தூக்கவும் முடியல, அசைக்கவும் முடியல, முக்குறாங்கோ முணுங்குறாங்கோ குக்குறாங்க. நீங்க வர்றீங்க சார், ரெண்டே விரல்ல உங்க ஸ்டைல்ல அந்த ஏர்கலப்பை அப்படியே தூக்கி ஒரே அடியில பட்டுன்னு உடைக்கிறீங்க. தர தர தர தர தர தர தர. அப்ப மியூசிக் போடுறோம், நீங்க அந்த பொண்ணை பாக்குறீங்க, பொண்ணு உங்களை பாக்குது, அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அந்த இடத்துல சார் பெரிய லாக்கே போடுறேன். விதி சித்தி ரூபத்துல விளையாடிருச்சு. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம். அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டா 14 வருஷம் ஜெயிலுக்கு போகணும்.
3: இது ராமாயணமாச்சு.
2: என்னது, ராமாயணமா?
0: ஆமா, வில்ல கலப்பை ஆகிட்டீங்க, வனவாசத்தை சிறவாசமா மாத்திட்டீங்க.
2: அது கம்பர்னு ஒரு பெரியவர்கிட்ட கதையை சொன்னேன் சார், அந்த ஆள் கொண்டு போய் யாருக்கோ ஊத்துட்டாரு போல இருக்கு. அது கிடைக்குது சார், இன்னும் எக்கச்சக்கமான கதை என்கிட்ட இருக்கு. இன்னொரு கதையை சொல்ற கேளுங்க சார். இது என்ன சார்?
3: அஞ்சு விரல்.
2: இந்த அஞ்சு விரல் எப்படி ஒற்றுமையா இருக்கும்? அதே மாதிரி ஒரு ஊர்ல அஞ்சு அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதுல மூத்தண்ணனு கல்யாணம் ஏற்பாடாகுது. மூத்தண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாக்கி 4 பேர் தனியா இருப்பாங்க, குடும்பத்துல குழப்பம் வந்துடும் இல்லையா? அங்கதான் சார் பெரிய டேர்னிங் பாயிண்டே வச்சிருக்கேன். 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
3: இது மகாபாரதம்.
0: இது டிவில வந்திருக்க?
2: டிவி வரைக்கும் வந்துருச்சா?
0: பஞ்ச மண்டவர 5 வரல ஆகிட்டீங்க.
2: அதே வியாசர்னு ஒரு பெரியவர் என்கிட்ட இருந்தாரு, அவர்கிட்ட இந்த கதையை சொன்ன, அவர் கொண்டு போய் டிவிக்கு வித்துட்டாரு போல இருக்கு. இதுக்கு தான் சார் பெரிய ஆளுங்கிட்டயே நான் கதை சொல்றது இல்ல சார். இது வரைக்கும் யாருகிட்டயும் சொல்லாத ஒரு புதுமையான கதை உங்ககிட்ட சொல்லுமா?
3: கொஞ்சம் கொஞ்சம் இருங்க. நீங்க யாரு என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஊர்ல டீ கடை வச்சுட்டு நடத்திட்டு இருந்தீங்க, பெரிய கதாசிரியர் ஆகணும் சொல்லி மெட்ராஸ்க்கு வந்திருக்கீங்க. நீங்க கதை சொல்ற விதத்தை பார்த்தா நீங்க நடிகன் ஆகலாம். நடிக்க முயற்சி பண்ணுங்க, முன்னுக்குருவீங்க. என்ன சாப்பிடுறீங்க?
2: இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்?
3: என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ?
2: டீ காஃபி எல்லாம் வேணாம் சார், ஏதோ ஓவல் போன் விட்டா ஆர்லி.
3: ரெண்டு ஓவல் கொண்டாப்பா. என்ன
0: சொல்லி சரிங்க.

0: மாமியார் ஆக்கி அவன் ஆக்கல என் பேர் கல்யாண சுந்தரம் இதெல்லாம் அந்த
1: ஆண்டவனா பேசுறது.
2: ஆஹா, ஆகாய மார்க்கமாவும் வர்றா? வந்தான்னா இவன் பேச்சு ஜெயிக்க முடியாது. பேசாம இன்னைக்கு நம்ம மௌன விரதம் சொல்லிட வேண்டியதான்.
3: சொன்னா அது எப்படி மௌன விரதம் ஆகும்?
2: ஆளே வரல, அதுக்குள்ள வைப்ரேஷன் வேலை செய்யுது. என்ன ஆளை காணா? போயிட்டான். நல்ல வேலை தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு. என்ன உண்மையில தலைப்பா போயிருச்சு?
1: மீன் என்ன வேலை? வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? மௌன விரதம் இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். வாய் இருக்கிறவ மைக்கு வச்சு பேசினாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. நீங்க மௌன விரதம் வச்சீங்களேன். இப்ப பாருங்க ஐயா, பெரியோர்களே தாய்மார்களே எல்லாம் பக்கத்துல வாங்க. அண்ணன் இன்னைக்கு மௌன விரதம், அதனால இருக்கிற மீன் எல்லாம் பாதி விலைக்கு விற்க போறாரு. நீங்க கையில இருக்கிறது போட்டுட்டு அள்ளிட்டு போயிடுங்க.
2: நான் மௌனம் கிடையாது, விரதம் கிடையாது. என்ன பாத்துருவோம், இந்தியாவில எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறிய?
1: உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு?
2: எல்லா வகை மீன் இருக்கு.
1: ஒரு கிலோ வின் மீன் கொடுத்து.
2: ஏன் டயா?
1: என்ன உன் டைம்? மணி என்னாச்சு?
2: வாட்சிய கட்டலப்பா.
1: வாட்சியில என்ன? மீனை பார்த்து மணி சொல்லு.
2: மீனை பார்த்து எப்படி மணி சொல்ல முடியும்?
1: வாட்சிய பார்த்து எப்படி மணி சொல்லுவ?
2: அதுல முள்ளு இருக்கு.
1: இதுலயே முள்ளு இருக்குல்ல?
2: ஐயோ,
1: இதுல என்ன எழுதி வச்சிருக்க?
2: இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்.
1: இங்க விற்காம என்ன இங்கிலாந்துல விக்கிற? இங்க தானே விக்கிற, அப்புறம் எதுக்கு அந்த இங்கு?
2: ஆமா,
1: அழி
2: என்ன
1: கை எடுத்து காதல வை, கண்ண மூடு, பத்து தோப்பு கண்ண போடு, போடுறா அந்த முண்ட கண்ண மூடு.
2: என் கடையை காணா, என் கடையை ஆட்டையை போட்டு போயிட்டா. இதுக்குதான் கண்ணை முடிச்சிருந்தாலும்

உன் காலிலே கொலுசு ரெண்டும் ஜட்டி தாளம் போடையிலே கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு கண்டும் காணாமே சுண்டு நடைப்போ.

0: என்னது?
1: தாலாட்டு.
0: எது? இத தாலாட்டு?
1: எனக்கு இப்படித்தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லன்னா நீயே பாடு. என்ன?
0: சரி சரி, பாடி தொலை.

0: இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவன் விரட்டி பிடிங்கடா மொட்டை அடிக்கணும் காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க.
1: ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்ப தாண்டா அந்த ஜோசியர் சொல்றாரு.
2: தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டிய மாதிரி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது.
1: ஐயோ ஐயா ஜோசியர, அந்த வார்த்தையுமே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா, எப்படியாவது அவன் விரட்டி புடிடா.
0: இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது, அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்?
3: நான் தானுங்க.
0: கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்?
3: நான் தானுங்க.
0: ஊசி எடுத்து கையில வச்சுக்க.
3: சரிங்க.
0: Come on, follow me. புடே புடே புடே, அமுக்க அமுக்குங்கடா, அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா.
3: மொட்டை அடிச்சா காது குத்துறங்க.
0: ஒட்டா படிச்சா வந்து காது குத்துறா.
3: புடிங்க, அசிங்கம் அப்படியே புடிங்க.
0: என்ன ஊசி இது? பச்சை குழந்தைய மாப்பிள்ள. என் மாப்பிள்ள உயர்த்து மாதிரி ஊசி ஆடுறா.
2: ஏங்க, இது சரியா இருக்கான்னு பாருங்க. யோ,
0: இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசியா கிடைச்சு?
4: குத்துறேன்.